0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீதான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான்

0: டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
1: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பணும் அப்படின்னா விழுந்துருவோங்க. திறமையை மட்டும் நம்பணும்னா தான் கண்டிப்பாக ஜெயிப்போம். இன்னைக்கு சனிக்கிழமை, வாரத்துடைய கடைசி நாளுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் வந்துட்டு ரொம்ப இனிமையான நாள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆடி 1ஆம் தேதி. ஆடி 1ஆம் தேதி அப்படின்னாவே எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக தேங்காய் சுட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு கொண்டாடுவீங்க. அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் இன்னைக்கு பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எனக்கு அதிர்ஷ்டமே இல்லப்பா, எப்ப பார்த்தாலும் கெட்டதாவே நடக்குது அப்படிமா நிறைய பேர் சொல்லிட்டு இருப்போம். ஆனா ஒரே ஒரு கேள்வி, அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு விதைய மண்ணில் போட்டோம்னா மழை வந்தால் வளரும் அப்படின்னு நினச்சோம்னா கிடையவே கிடையாது. அதுக்கு தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், அதை பராமரிக்கணும். அப்போ தான் அந்த சின்ன செடி ஒரு பெரிய மரமாக வளரும். அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையுமே. சில நேரங்களில் அதிர்ஷ்டம் வரும், ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை விட வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் திறமை, முயற்சி. இது எல்லாமே வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெற்றியை கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி

0: செல்ஸ் தான் இருந்திருக்குது. இன்னைக்கு வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போவுமே இருக்குது, வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழகத்தின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி யார், தமிழகத்தின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது, என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸுடைய மதுர மல்லி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்த வித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில.

நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ மஞ்சள் இருக்கு இல்லையா, அதோடைய விலை இப்போ கிடுகிடுன்னு அதிகமாகி ஒரே வாரத்தில் 1000 ரூபாய் வரைக்குமே அதிகமாகி இருக்குது அப்படின்னு அப்டேட் தாங்க தெரிவிச்சிருக்காங்க. மஞ்சள் விலை ஒரு வாரத்துக்குள்ளார 1000 ரூபாய்க்கு மேலே அதிகமாகி குவிண்டாலுக்கு 19,150 ரூபாயை ஈட்டியிருக்குது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 9ஆம் தேதி விரலி ரகம் 12,699 ரூபாயிலிருந்து 17,122 ரூபாய்க்கும் கிழங்கு ரகம் 12,139 ரூபாயிலிருந்து 14,889 ரூபாய்க்கும் 14ஆம் தேதி ஈரோடு சொசைட்டியில் விரலி ரகம் 14,399 ரூபாயிலிருந்து 17,999 ரூபாய்க்கும் கிழங்கு ரகம் 12,725 ரூபாயிலிருந்து 16,269 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி நேற்று ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விரலி மஞ்சள் குவிண்டாலுக்கு 12,589 ரூபாயிலிருந்து 19,150 ரூபாய்க்கும் கிழங்கு ரகம் 11,529 ரூபாயிலிருந்து 16,889 ரூபாய் வரைக்கும் விலை போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம், ஈரோடு சொசைட்டி ஆகிய இடங்களில் குவிண்டால் அதிகபட்சம் 18,500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு விலை போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் விலையோடைய குறைஞ்சிருக்கிறது காரணம், மஞ்சளுடைய வரத்து இப்போ சற்று குறைஞ்சிருக்குது. அது கூடவே தேவை அதிகரிப்பதனால ஒரு வாரத்தில் குவிண்டாலுக்கு 1,150 ரூபாய் வரைக்குமே விலை அதிகமாகி 19,150 ரூபாயை எட்டியிருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்தது நம்ம சிலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், கத்தரிக்காய் 54 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பூவன் வாழை 45 ரூபாய், தேன்வாழை 50 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை போயிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யாரு அப்படின்னா, வாழப்பாடி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்டின் காட்சியுடைய சைனா மீடு காதல் பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ஏய் என்னப்பா ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக வர?
3: சார் சார், வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் சார், அதான் லேட்டு.
2: என்னப்பா சொல்கிறேன், நீ லேட்டாக வர்றதுக்கும் போர்டுக்கும் என்ன சம்மந்தம்?
3: இல்லை சார், அந்த போர்டில் இது பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு போட்டிருந்ததா அதான்.
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: நம்ம சேலத்தில் நாளைக்கு சில இடங்களில் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா, மின்னாம்பள்ளி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்துருக்க காரணத்தினால மின்னாம்பள்ளி, செல்லியம்பாளையம், முட்டைக்கடை ஒரு பகுதி, ஏரிப்புதூர், ஏஎன் மங்கலம், எஸ்என் மங்கலம், ஜலகண்டா புரம், பாலப்பட்டி, கூட்டாத்துப்பட்டி, விளாம்பட்டி, பூசாரிப்பட்டி, அனுப்பூர், கோலாத்துக்கோம்பை, நீர்முள்ளிக்குட்டை, பள்ளக்காடு, காட்டூர், குள்ளம்பட்டி, வெள்ளியம்பட்டி, வலசையூர் ஒரு பகுதி, பருத்திக்காடு, தாதனூர், பூவனூர், குப்பனூர், மூக்கனூர், அரமனூர், ஆச்சாங்குட்டப்பட்டி, செங்காட்டூர், கத்திரிப்பட்டி, ஏழாவது மைல், ராமலிங்கபுரம், சின்ன கவுண்டாபுரம், அடிமலை புதூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையிலத்தையுமே நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளார முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். அதே நேரத்தில் இப்போ கோதுமை இருக்கு இல்லையா, வட மாநிலங்களில் அதிகமாக விளையக்கூடிய பயிர் தான் இந்த கோதுமை. இந்த கோதுமை வந்துட்டு கடந்த வாரத்தில் 42 ரூபாயாக இருந்துச்சு, ஆனால் இப்போவுமே வந்துட்டு அதே 42 ரூபாயில் தான் இருக்குது. வட மாநிலங்கள்லேருந்து வரத்து போதுமான அளவில் இருக்கிறதுனால விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னும் சில நாட்களுக்கு இதே விலை தான் தொடரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வேப்பங்கோட்டை இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 80 ரூபாயாக இருந்துச்சு, இப்போ 70 ரூபாயாக வந்துட்டு குறைஞ்சிருக்குது, 10 ரூபாய் வந்து குறைஞ்சிருக்குது. வரத்து அதிகமாக இருக்கிறதுனால விலை குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி தரத்தை பொறுத்து 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்குமே விலை போயிட்டுருக்குது அப்படின்னும், வட மாநிலங்களிலிருந்து வரத்து அதிகமானுச்சுன்னா மேலும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின் மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து தான் உங்களுக்காக மார்ட்டின் காட்சியுடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மள நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றிய நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தபால் துறைக்கு புதிய சின்னம் வடிவமைப்புக்கான போட்டி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய தபால் துறைக்கு புதிய சின்னம் வடிவமைக்கக்கூடிய போட்டி இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது. வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாய் வரைக்குமே வழங்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழே இயங்கி வரக்கூடிய தபால் துறையின் அடையாளத்தை நவீனப்படுத்தவும் அதோடைய மதிப்பு நம்பிக்கை போன்ற வெளிப்படுத்தும் வகையிலும் புதிதாக மாஸ்காட் அப்படிங்கிற இந்த சின்னம் வடிவமைப்பு உபதலைப்புக்கு வந்துட்டு ஏற்ற கவர்ச்சி வாசகம் மற்றும் பெயர் சூட்டும் போட்டி மத்திய அரசு இணையதளமான https://www.mygov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமா வர 15ஆம் தேதி வரைக்குமே நடத்தப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பங்கேற்க வடிவமைப்பாளர்கள் தங்களுடைய வடிவமைப்புக்குரிய சின்னம் அதற்கான பெயர் மற்றும் விளக்கத்தோட அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சின்னத்திற்கு 75,000 ரூபாய் முதல் பரிசு, 50,000 ரூபாய் இரண்டாம் பரிசு, 25,000 மூன்றாம் பரிசு அப்படின்னும், சின்னத்திற்கான பெயருக்காக 25,000 ரூபாய் முதல் பரிசு, 15,000 ரூபாய் இரண்டாம் பரிசு, 10,000 ரூபாய் மூன்றாம் பரிசு அப்படி மாதிரி தலா 3 பரிசுகள் வழங்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது டிசைனிங் சூப்பராக பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் டிசைன் பண்ணி மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. வர 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. எங்கள் எந்த வெப்சைட்டில் அப்படின்னா https://www.mygov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை என்ன அப்படிங்கிறது தான். நம்ம சேலத்தில் தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,135 ரூபாயாகவும் தங்கம் 11 1,5,080 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235

ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 6.80 காசுகளாக தான் விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப குறையவும் இல்லை, அதிகமாகவும் இல்லை, அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் முட்டையோடைய விலை 6.80 காசுகளாக இருக்குது. பார்க்கல இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் குறைய போகுதா அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ் குமாருடைய இது எங்க சேலஞ்சிலா பாட்டு வந்துட்டு இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம எல்லாத்துக்குமே நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கண்டிப்பாக குடிநீர் ஆதாரம் அப்படின்னா மேக்சிமம் வந்துட்டு மேட்டூர் தண்ணி தாங்க. இப்போ அந்த மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தில் வெறும் 19 கண்ணாடியாக தான் வந்துட்டு இப்போதைக்கு நீர்வரத்து இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. மேட்டூர் அணையுடைய மொத்த நீர்மட்டம் 120 அடி. நேற்று முன்தினம் வினாடிக்கு 30 கண்ணாடியாக இருந்த நீர்வரத்து நேற்று 19 கண்ணாடியாக வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது. அணையிலிருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 1000 கண்ணாடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் நீர்மட்டம் இப்போ 75.25 அடியாக இருக்குது. கடந்த 2024 மே மாதம் 8ஆம் தேதி அணைக்கு குறைந்தபட்சமாக வினாடிக்கு 11 கண்ணாடி நீர் வந்துட்டு இருந்துச்சு. 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா நேற்று நீர்வரத்து 19 கண்ணாடியாக குறைஞ்சிருக்குது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி வினாடிக்கு அணைக்கு வந்து வரக்கூடிய நீர்வரத்து வந்து 17,235 கண்ணாடி நீர் வந்துட்டு இருந்த நிலையில் நடப்பாண்டு அதே நாளில் நீர்வரத்து கடுமையாக சரிவடைஞ்சிருக்குது. இதனால் டெல்டா விவசாயிகளுமே வந்துட்டு கவலை அடைஞ்சிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்லையுமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நீங்களாம் வந்துட்டு மேட்டு தண்ணா பிடிச்சி வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா நீர்மட்டம் 75.25 அடியாகவும் நீரிருப்பு 37.38 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 19 கண்ணாடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கண்ணாடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 19 கண்ணாடி தான், அதே நேரத்தில் நீர் திறப்பு 1000 கண்ணாடியாக இருக்குது. ஸோ இதனால இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே வேகமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால மேட்டு யூஸ் பண்ணி அப்படின்னா பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, இயற்கை விளைபொருள் கண்காட்சிக்காக இப்போ அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இயற்கை விளைபொருட்களுக்கான உலகின் முன்னணி வர்த்தக கண்காட்சி பயோபாச் இந்தியா 2026 அப்படிங்கிற இந்த கண்காட்சி வந்து டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய நொய்டாவில் வர ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்குமே நடக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பங்கேற்க விண்ணப்பிக்குமாறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் சான்று உடைய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு தமிழக அரசின் TNFX அப்படிங்கிற இந்த நிறுவனம் அழைப்பு விடுத்திருக்காங்க. தேர்வு செய்யப்படக்கூடிய பங்கேற்பாளர்களுக்கு வேளாண் மற்றும் உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தி வாங்குவவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி ஏற்றுமதி வாய்ப்பு வழங்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. விருப்பம் இருக்கக்கூடியவங்க TNFX உடைய QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், அப்புறமா பொன்னம்மாப்பேட்டை, குகை, வின்சென்ட் ஜங்ஷன், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதேமாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, தமிழகத்தின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி யார், தமிழகத்தின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
2: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெர்சி எல்லாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இந்த தமிழ்நாடு பகுதியிலையும் இந்த தெற்கான பீடபூமி பகுதியிலையும் இருக்கக்கூடிய நதிகளுக்கு எல்லாம் மூலம் வந்து வான்மலை தான். அந்த வான்மலை பெய்யும் போது தான் அந்த நதிகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. இந்த சேலம் திருமணி முத்தாறுமே மலை தான் அதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது. இது வந்து எங்க தோன்றுது அப்படின்ற ஒரு விஷயம். இதுவும் வந்து எங்க தோன்றுது அப்படின்னு திட்டமாக நம்ம வந்து உறுதியாக கூற முடியாது. இதுல ஏற்காடுனுடைய அந்த மலைப்பகுதியில சிறு சிறு ஓடைகளாக ஜனித்து அவைகள் வந்து சிறு சிறு அருவிகளாக இப்ப வந்து மழை காலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல நீங்க பாப்பீங்க. புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள்லாம் நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள் மாதிரி தோன்ற இடங்கள் எல்லாமே அந்த நதிகளுக்கான ஒரு தோற்றுவாயாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் வந்து வான்மலையின் மூலமாக அவைகள் வந்து தண்ணீரை பெற்று சிறு சிறு நீர்வீழ்ச்சிகளாக அங்கெல்லாம் தெளித்து அவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நதியாக ஒரு உருவெடுத்து சேலத்துக்குள்ள வருது. அப்படி வரும்போது இது இங்க தான் தோன்றுது, இந்த இடத்துல தான் தோன்றுது, இல்ல இதுக்கு மேல இன்னொரு இடத்துல இது இதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாய தோற்றத்தை இந்த நதி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட இடத்துல ஒரு முக்கியமான தோன்றுகின்ற ஒரு இடம் அப்படின்னு நம்ம ஒரு இடத்த சொல்லலாம். அது எங்க அப்படின்னு சொன்னா மஞ்சவாடி கணவாய். மஞ்சவாடி கணவாய்க்கு அருகில வெள்ளையப்பர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த சிறு சிறு ஓடைகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு நதியாக அந்த பகுதியில தோன்றி அவைகள் அப்படியே சேலம் சமவெளிய வந்து அடையுது. அந்த கணவாயிலிருந்து சேலம் சமவெளி அடையுது. இந்த இடம் வந்து நம்ம சொல்லலாம், அதாவது ஏற்காடு மலையினுடைய கிழக்கு சரிவு. அந்த சரிவுல வேடம்பட்டி மலைன்னு ஒரு சின்ன ஒரு மலை இருக்கு. அந்த மலை பகுதியில தான் இது தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இடத்துல அது வந்து சில ஓடைகளோடு இணைந்து ஒரு ஒரே ஓடையாக இந்த வெள்ளையப்பர் கோயில் பகுதியில வந்து உருவெடுக்குது. உருவெடுத்து இப்படி அந்த திருப்பணி முத்தாறு மஞ்சவாடி கணவாய் வழியாக அந்த வெள்ளையப்பர் கோயில் பக்கத்துல வரும்போது தான் அது வந்து ஒரு நதியாக ஒரு பிறவி எடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அந்த பக்கம் வந்து சாலையும் இருக்கு. அதாவது கணவாயின்னு சொன்னா மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப், ஒரு இடைவெளி. அந்த இடத்துல தான் இந்த சேலத்துக்கு வருவதற்கான ஒரு சாலையும் இருக்கு. அதனால இந்த சாலையின் பக்கத்திலேயே பாலங்கள் ஊடாக அந்த சாலைக்கு நடுவுல அமைக்கப்பட்டிருக்க இந்த பாலங்களின் ஊடாகவும் இந்த நதியானது தன்னுடைய ஆரம்ப இடத்தை வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நதி வந்து இப்படி தோன்றி வடக்கிலிருந்து சேலம் பகுதிக்குள்ள வந்து தெற்கு நோக்கி ஓடுகிறது. தெற்கு நோக்கி ஓடி அது வந்து அப்படியே சேலம் பகுதியெல்லாம் தாண்டி இப்படி போகும்போது அது வந்து அதனுடைய தாய் நதியான காவிரியோட தஞ்சை இடையாற்று அப்படின்ற ஒரு பகுதியில அது இணையுது. நன்றி, வணக்கம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே என்னப்பா ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக வர?
2: சார் சார் வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் சார், அதான் லேட்டு.
1: என்னப்பா சொல்கிறேன், நீ லேட்டாக வர்றதுக்கும் போர்டுக்கும் என்ன சம்மந்தம்?
2: இல்லை சார், அந்த போர்டில் இது பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு போட்டிருந்ததா அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
8: இப்போது நீங்கள் வந்து பட்டப்படிப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பேங்க் ஜாப் தாங்க ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்குது. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. இப்போ பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மறு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, கிரெடிட் ஆஃபீஸர் பிரிவில் மொத்தமாக 779 இடங்கள் காலியாக இருக்குது அப்படி மறு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும், MBA CA முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 25 வயசுலேருந்து 45 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அனுபவம் தொடர்புடைய பிரிவில் குறைந்தது 3 ஆண்டுகளாவது பணி அனுபவம் அவசியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, அதுக்கப்புறமா டைரக்ட் இன்டர்வியூ அதாவது நேர்முக தேர்வு மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹850, SC ST பிரிவினராக இருந்தீங்கன்னா ₹175 கட்டணம் அப்படிமா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 20/7/2026, அதாவது வர திங்கட்கிழமை தான் வந்து கடைசி நாள். அன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா bankofindia.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல, அதுவும் பேங்க் ஆஃபீஸில் அந்த மாதிரி பேங்க்கில் ஆஃபீஸில் வந்து ஒர்க் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. வர 20ஆம் தேதி தான் கடைசி நாள், அன்னைக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லுங்கள்.

₹850 கட்டணம், அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ₹175 கட்டணம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் வர திங்கக்கிழமை தான். எந்த வெப்சைட்ல அப்படின்னா bankofindia.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணும். ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறமா டைரக்ட் இன்டர்வியூ, ரெண்டு இந்த ரெண்டு முறை இருக்கு. பட்டப்படிப்பு எம்பிஏ சிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வாக்கா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வரன்னு அடம் பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்ப உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு கடந்த 4 மற்றும் 5 தேதிகளில் நடந்திருக்குது. அதுக்கான விடை குறிப்பு www.trb.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்குது. அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்கள் தேர்வு விடைகள் தொடர்பாக வர 22 உரிய ஆதாரங்களுடன் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது பத்தின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை தொடர்ந்து இன்னொரு சூப்பரான அப்டேட் மாதிரி இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சீனாவில் தன்னுடைய மறைவுக்கு அப்புறமா ரூபாய் 28 கோடி மதிப்பிருக்கக்கூடிய சொத்துக்களை தன்னுடைய உயிர் தோழனுக்கு கொடுக்கணும் அப்படி மாதிரி உயிர் எழுதியிருக்காரு. 19 வயதான லீ அப்படிங்கிற இவர் தன்னுடைய பெற்றோர் விவாகரத்தாகி வேறு திருமணம் செய்து கொண்ட நிலையில் தன்னுடைய சொத்துக்களை அதிகம் நம்பக்கூடிய ஒருத்தருக்கு அளிக்கணும் அப்படி மாதிரி நினைச்சிருக்காரு. அதனாலேயே இந்த முடிவை அவர் எடுத்திருக்காரு. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணி ஒளிபரப்பக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக சோசியல் மீடியா ட்ரெண்டிங், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங், பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயங்கள், வைரலான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேடிக்கையான பல விஷயங்களை கொண்டு செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணிக்கும் குரு அவங்களோட. அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தினா ஃபீட்பேக்கை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, எதிர்கால இந்தியாவிற்கு அடிப்படை தேவை உற்பத்தி துறையா சேவை துறையா. எதிர்கால இந்தியாவிற்கு அடிப்படை உற்பத்தி துறையா இல்லை சேவை துறையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்கள் எதுவுமே கேட்கறதுக்கான பயங்கர எக்ஸைட்டியாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி பார்த்தினா ஃபீட்பேக்குமே நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ மறக்காமல் தட்டி விட்டு. இப்போ ஆடுதான் உங்களுக்காக மதன் தங்கத்துறையுடைய யாரு அவங்க இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கான இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறமாச்சுன்னா அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு அப்டேட் இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சூரமங்கலம் அம்மாப்பேட்டை ஆகிய மண்டலங்களில் வளர்ச்சி பணிகளை ஆணையாளர் அவர்கள் இப்போ வந்துட்டு பார்வையிட்டு இருக்காரு. எப்போனா நேற்று வந்துட்டு பார்வையிட்டு அம்மாப்பேட்டை மண்டலம் கோட்டமேன் 37 காமராஜர் காலனி 5வது குறுக்கு தெரு காமராஜர் காலனி குளம் காமராஜர் நகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாரியப்பன் நகர் கன்னிமார் ஓடை சூரமங்கலம் ஆகிய பகுதிகளில் நேற்று வந்துட்டு ஆணையாளர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு இருக்காரு. வளர்ச்சி பணிகள், அதுக்கப்புறமா வந்துட்டு குளத்தை மேம்படுத்துவது, அதுக்கப்புறமா மாரியப்பன் நகர் கன்னிமார் ஓடைய தூர்வாரி மேம்படுத்துவது தொடர்பாகவும் சூரமங்கலம் மண்டலம் கோட்டமேன் 28 சந்தைப்பேட்டை பழைய வணிக வளாகம் அந்த இடத்துல வந்து சென்னை லாரி செவ்வாய்பேட்டை லாரி மார்க்கெட் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் ஓடை தூர்வாரக்கூடிய பணிகளை எதுவுமே வந்து மேம்படுத்துவது தொடர்பாகவும் பார்வையிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காமராஜர் காலனி 5வது குறுக்கு தெருவில் மாநகராட்சியுடைய மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டியில் இருந்து பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய குடிதண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு பாதுகாப்பான குடிநீராக வழங்கப்பட இருக்குதா அப்படிங்கிறத நேர்லேயும் வந்துட்டு பார்வையிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுகாதார ஆய்வாளர் அவர்கள் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுடைய தினசரி வருகை பதிவேடு பயோமெட்ரிக் குப்பை சேகரிக்கக்கூடிய வாகனம் போன்றவற்றை ஆய்வு செஞ்சிருக்காரு. தூய்மை பணியாளர்கள் வாகனங்களுடைய மூலமாக மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கிற மாதிரி பிரித்து வாங்குறாங்களா அப்படிங்கிற பற்றியும் வந்து அவர் நேரில் பார்வையிட்டிருக்காரு. அதே மாதிரி சூரமங்கலம் மண்டலம் சந்தைப்பேட்டை பழைய வணிக வளாகம் பயன்படுத்தாமல் இருக்கிறத உறுதி செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா செவ்வாய்பேட்டை லாரி மார்க்கெட் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவதை தொடர்பாக ஆய்வு செய்து திட்ட அறிக்கை தயார் செய்யணும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணிக்கோங்க. டியூன் பண்ணி மறக்காமல் கேளுங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்க மாதிரி நல்ல ஃபீட்பேக்கு இல்லை வேறு ஏதாவது ஃபீட்பேக்கு சஜஷனோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளுக்கு நிலை என்னான 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்த அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: வாகை சூடவா,
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காக இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, எதிர்கால இந்தியாவிற்கு அடிப்படை உற்பத்தி துறையா சேவை துறையா? எதிர்கால இந்தியாவிற்கு அடிப்படை உற்பத்தி துறையா சேவை துறையா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் கூட நிகழ்ச்சியில சத்யா என் கூட. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழகத்தின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி யார்? தமிழகத்தின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி யார் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் சந்திரலேகா. அதே மாதிரி இந்தியாவுடைய முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி அண்ணா ராஜம் மல்கோத்ரா. இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், அதே மாதிரி தனேஷ், ஜோஸ்வா, காவியா, தர்னிஷா, மாரிமுத்து இவங்களுமே அந்த கேள்விக்கான பதிலாக சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சரி, சித்த கேள்வி எப்போ கேட்பேன் அப்படின்னா, திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்டந்து விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பவனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான காலை வணக்கம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. என்னடா இந்த வெள்ளிக்கிழமை அதுவுமே ஸ்ரீஹரணி வந்துட்டாங்களே, வழக்கமா சனிக்கிழமை தானே வருவாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து திவாகரன்னா கொஞ்சம் தாமதமா வருவாரு. ஸோ அதனால நான் இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் உங்க கூட பேசுறதுக்காக வந்திருக்கேன். பேசுறதுக்கு மட்டும் இல்லை, விளையாடுறதுக்கு ஒரு தரமான கேம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன வாகை சூடவா நிகழ்ச்சியில விளையாட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு தான். இன்னைக்கு வந்து இந்த குட்டி ஸ்டோரி விளையாட தான் நம்ம வந்து நிறைய நேயர்களோட விளையாட போறோம். ஸோ குட்டி ஸ்டோரி எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு மூணு இடம் பொருள் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு மூணு பொருட்கள் சொல்லுவேன், அதை வச்சு நீங்க வந்து ஒரு குட்டி ஸ்டோரியா ரெடி பண்ணி என்கிட்ட சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய நேயர்களோட விளையாட போறோம். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட முதல் நேயரா ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
0: மாணிக்கம் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, நான் எப்படி போகுது இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு?
1: நல்லா இருக்கு, போயிட்டு இருக்கேன்.
0: ஓகே, நான் இன்னைக்கு ஆடி ஒன்று வேற.
1: ஆமா.
0: ஓகே ஓகே, நான் சரி, இன்னைக்கு வந்து என்ன கேம்னு உங்களுக்கு தெரியும்தானா?
1: குட்டி ஸ்டோரி, நீங்க மூணு வார்த்தை சொல்லுவீங்க, அதை அப்படியே எனச்சு சொல்லணும்.
0: அதே தான், நான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
1: சரி.
0: உங்களுக்கான மூணு வார்த்தை என்ன அப்படின்னா, மரம், சாலை, வண்டி.
1: நான் காலையில எழுந்திரிச்சு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும் போது மதிய நேரம் வரும்போது சரியான வெயில் அடிச்சிச்சு. அப்ப மரம் நிழல்ல கொஞ்ச நேரம் நிறுத்தி ஓய்வு எடுத்துட்டு போறதுக்கு அந்த மரம் நிழல் நல்லா எனக்கு உதவியா இருந்துச்சு. அன்றைய பயணம் நல்லா இருந்தது.
0: சூப்பர், நான் அழகா ஒரு குட்டி கதையை வந்து உருவாக்கி சொல்லிட்டீங்க, ரொம்பவே அருமையா விளையாண்டீங்க. நன்றிண்ணா.
1: நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட மாணிக்கவேலண்ணா மங்களபுரத்துல இருந்து ரொம்ப அருமையா இந்த விளையாட்டை விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770108 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நிறைய நேயர்களோட நம்ம இந்த குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டை விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹர்ணி மற்றும் பிரதீபா உங்களோட இணைஞ்சிருக்கோம். ஸோ பிரதீபா வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு தான் இன்னைக்கு வந்து நம்ம

0: இருக்கோம். இந்த விளையாட்ட விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: 7.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்வி அன்பு ஸ்ரீகரணி அவர்களே.
0: கலைச்செல்வி அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானுமே சூப்பரா இருக்கேன்க்கா. நீங்க
1: நல்லா இருக்க? அருமையா இருக்காங்க. அங்குள்ள அனைவரையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க, நேயர்களையும் கேட்டேன்னு சொல்லிருங்க.
0: ஓகே ஓகேக்கா, கண்டிப்பாக்கா.
1: இன்னைக்கு ஆடி ஒண்ணு நல்வாழ்த்துக்கள். ஆடி ஒண்ணு இன்னைக்கு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
0: ஓகே, உங்களுக்கும் ஆடி ஒண்ணு நல்வாழ்த்துக்கள்க்கா.
1: நீங்க
2: உங்களுக்கு ஆடி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா.
1: உங்களுக்கும் ஆடி ஒண்ணு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உங்களுக்கும் ஸ்ரீபரணி குடும்பத்தார், உங்க குடும்பத்தார் மற்றும் அனைத்து நம்ம அறிவிப்பாளர்கள் குடும்பத்தார், நேயர் குடும்பத்தார் அனைவருக்குமே
2: நன்றி. நன்றி அக்கா, நன்றி.
1: ஏன்னா இந்த மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம், ஆடிப்பெருக்கு. தண்ணிதான் இந்த வருஷம் மழை கொஞ்சம் கம்மியா போயிருக்கு, அது வருத்தமா இருக்கு. இதுக்கு மேலேயே நல்லா மழை பெய்ஞ்சு நல்லா தண்ணி வந்து விவசாயம் எல்லாம் நல்லா விளையணும் செழிப்போம் அப்படின்ட்டு நானு நம்ம எல்லோரும் இறைவனை வேண்டிக்கலாம்
2: வேண்டிக்கலாம் வேண்டிக்கலாம் வேண்டிக்கலாம்.
1: சரிங்க திவாகர், இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போயிடலாம், ஆரம்பிக்கலாம்.
0: ஓகே அக்கா. அக்கா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
1: தெரியுமா? நீங்க ஒரு மூணு வார்த்தை சொல்லுவீங்க, அதை வச்சு நாங்க ஒரு குட்டி ஸ்டோரி ரெடி பண்ணணும்.
0: ஓகே அக்கா, சொல்லிடவா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: உங்களுக்கான மூணு வார்த்தை என்னன்னா பள்ளி, நண்பர்கள், ஞாபகம்.
1: நாங்க வந்துட்டு சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது பையதான் எடுத்துட்டு போவோம். அப்பெல்லாம் இந்த கூட இதெல்லாம் கிடையாது. மஞ்சப்பை எடுத்துட்டு ஸ்லேட்டு பல்பம் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியா நல்லா போயிட்டு ஸ்கூலுக்கு தவறாம போயிடுவோம். என்ன இல்லைன்னா அடி வெளுத்து வாங்குவாங்க. அதனால ஸ்கூலுக்கு தவறாம போயிட்டு எல்லா நண்பர்களோடையும் நல்லா ஜாலியா விளையாடுவோம். எது கொண்டு போனாலும் பகிர்ந்து காக்கா கடி கடிச்சு சாப்பிடுறது. சின்ன பிள்ளைங்க தான் அப்பெல்லாம் காக்கா கடி கடிச்சு சாப்பிட்டுருவோம். நண்பர்களோட நல்லா ஜாலியா இருக்கும். பள்ளி பருவம் அருமையா இருக்குங்க ஸ்ரீகரணி.
0: ஓகேக்கா, ஓகே. அது வந்து ஞாபகம்.
2: போதும்க்கா, இதை வச்சு நாம ரெண்டு மூணு படமே எடுக்கலாம். ரொம்ப நன்றி கலை செல்வியக்கா.
1: திவாகர் இதை வச்சு ஒரு படம் எடுத்திருக்க. திவாகர்,
2: ஆமா, கலை செல்வி அக்காவின் கதை அப்படின்னு சொல்லிட்டு
1: ஒரு படமே எடுத்துருங்க திவாகர், நல்லா ஓடும் தியேட்டர்ல.
2: இயக்கம், திரைக்கதை, வசனம் எல்லாத்தையும் கலை செல்வி அக்கா பேரு மட்டும் போட்டுருக்கலாம்.
1: திவாகர் திவாகர் திவாகர் ஸ்ரீகரணி ரெண்டு பேரும்.
2: சரிங்கா, பண்ணிடலாம் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி கலை செல்வி அக்கா, நன்றி.
1: தர்மையா போகுது, வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி திவாகர்.
2: மேட்டூர் வட்டம் மைமுதூர்ல இருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. மைடியா நல்லவளங்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. திவாகர், ஸ்ரீஹரணி மற்றும் பிரதிபாவுடன் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும், கால் பண்ணுங்க.
0: நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கள் கூட விளையாடலாம்.
2: இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ஏய், என்னப்பா ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக வர?
4: சார் சார், வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் சார், அதான் லேட்டு.
3: என்னப்பா சொல்கிறேன், நீ லேட்டாக வர்றதுக்கும் போர்டுக்கும் என்ன சம்மந்தம்?
4: இல்லை சார், அந்த போர்டில் இது பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு போட்டிருந்ததா அதான்.
5: நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா.

0: போக்கா நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கெல்லாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்த்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும்.

வேலை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. திவாகர், ஹரிணி மற்றும் பிரதீபாவுடன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஆடி ஒன்று, அதுவுமா குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்கள் எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு மூணு வார்த்தைகள் கொடுக்கப்படும். அந்த மூணு வார்த்தைகள்லேருந்து ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் மிகாமல் ஒரு குட்டி கதையை ரெடி பண்ணி கொடுக்கணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். டக்கு டக்குன்னு சொல்லணும், கதையை போய் எழுதி யோசிச்சுட்டு வந்து நாளைக்கு சொல்கிறது பார்க்கற அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஏதா இருந்தாலும் டக்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு நீங்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
4: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்மா, நான் ஈரோடு கொடுமுடிதான் சாமி கோவிந்தசாமிங்கம்மா.
4: கோவிந்தசாமிண்ணா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும்மா. நீங்க தீபாகர் நல்லா இருக்கீங்களா?
3: எல்லாரும் நல்லா இருக்கும் கோவிந்தசாமிண்ணா.
5: சொல்லுங்க, வார்த்தைகள் சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
3: சரிங்கண்ணா. பேருந்து, பண்டிகை, திருவிழா.
5: நான் வந்து எங்க ஊர்ல இருந்து கிளம்பி பேருந்துல போய் எங்க மக வீட்டுக்கு பண்டிகைக்கு, ஆடி பண்டிகைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து கடைசியில ஆடி பெருக்கு திருவிழாவுக்கு எங்க ஊருக்கு வர போறேங்க.
3: சூப்பர் சூப்பர் அண்ணா, போயிட்டு பத்திரமா வாங்கண்ணா.
5: நன்றி
3: நன்றி அண்ணா, நன்றி நன்றி கோவிந்தசாமி அண்ணா, நன்றி
5: நன்றி நன்றி.
3: நம்ம ஈரோடு கொடுமுடியிலேருந்து கோவிந்தசாமிண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு கேட்டுட்டு இருக்க மக்கள், நீங்கள் யாராவது இந்த குட்டி ஸ்டோரி விளையாட்டை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகர் மற்றும் நம்ம குழுவினர் நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்களா, அவங்களோடய ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாட்டு வந்துகிட்டே இருக்க மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: தொகுப்பாளர்கள் சிவாகர் பிரதீபா இருவருக்கும் காலை வணக்கம். கேட்டு கேட்டுக்கிட்டங்க சொல்லுங்க.
2: வணக்கம்
1: இருவரும்.
2: வணக்கம் வணக்கம். ஆக்சுவலா எனக்கு இருவர் இல்ல, அது ஒண்ணுனா மூவர். நம்ம கூட இணைப்புல வந்து ஸ்ரீஹர்ணி நினைஞ்சிருக்காங்க நம்ம கூட நிகழ்ச்சியில. ஸ்ரீஹர்ணி, ஸ்ரீஹர்ணி ஹரிணி
1: மலை டீ வானொலி
2: ரேடியோ
1: எதிர்பார்க்காம மானை கேட்டுக்கிட்டு இருந்த வானொலியும் அந்த இனிமையான பாடலையும் கேட்டுட்டு டீ குடிக்கிறதுக்கு இது பண்றதுக்காக அருகிலுக்கு டீ கடைக்கு சென்றான்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் ஆதானா, அருமை அண்ணா. நன்றி. அண்ணன் வந்து மழை அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் ஹரிணி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்கும், மழை பெஞ்சா அவனுக்கு இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா?
3: மழை பெஞ்சாவா அந்த மாதிரி எதுவும் இல்லை. அம்மா பஜ்ஜி போண்டாலும் போட்டு கொடுத்தா சாப்பிடுவேன்.
2: சாப்பிடுவேன்.
3: சூப்பர் ஹரிணி. நீங்கண்ணா?
2: நான் வந்து இழுத்து போட்டு தூங்கிடுவேன். மழை பெஞ்சா நம்ம வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது, எல்லா கதையும் சாத்தி விட்டு லைட்டாக போட்டு தூங்கிடணும். இதுதான் என்னோட ஒரே டியூட்டி.
3: ஓகே ஓகே, நல்ல ஒரு விஷயம் தான்.
2: இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி என்ன போலவே என்னை போல் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கால் பண்ணி இந்த விளையாட்டை விளையாடலாம். இன்னைக்கு வந்து குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். 9787-7007 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்குறேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக கண்டுக்க மாட்டேங்கிற கண்ணம்மா அப்படிங்கிற பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க.
4: வயசுலேருந்து அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹர்னி, திவாகர் மற்றும் பிரதீபா மூணு பேரும் உங்களோட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு தான் நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு மூணு வார்த்தைகள் சொல்லுவோம், அதை வச்சு ஒரு குட்டி கதையாக நீங்கள் வந்து உருவாக்கி எங்க கிட்ட சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம்.
1: இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற நம்பர்

0: கால் பண்ணிங்கன்னா எங்களோட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். அதாவது கொடுக்கக்கூடிய அந்த மூணு வார்த்தையை வச்சு ஒரு மூணு வரிக்கு, ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் ஒரு குட்டி கதையை ரெடி பண்ணி சொல்லணும் மக்களே. இதுதான் இன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட விளையாடலாம். என்னடா கோயிலில் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ரெண்டு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. ஏஆர் ஆனந்தோட அழகா ஒரு பொண்ணு அப்படிங்கிற பாட்டு, அதுக்கு முன்னாடி பாண்டியன் டாக்கீஸோட கண்டுக்க மாட்டேன்ற கண்ணம்மா அப்படிங்கிற பாடல். இந்த ரெண்டு பாடல் பிடிச்சிருக்கும் நம்பரேன். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் வந்திருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன்.
1: என்ன பேச்சு நல்லா அழகா வருது?
0: பேச்சு நல்லா அழகா எப்பயுமே எனக்கு வரும்.
1: வருது
0: வரட்டும், நல்ல விஷயம் தானே?
1: ஆமா, நல்லது, சந்தோஷமா இருந்தா தானா பேச்சு அழகா வருது.
0: எப்பயுமே நான் சந்தோஷமா தான் பாட்டி இருப்பேன். ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க சொல்லுங்க பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சாமே, நல்லா பிரைட்டா இருக்கேன்.
0: சூப்பர் பாட்டி. பாட்டி இன்னைக்கு நம்ம விளையாட்டு விளையாடுறோம்னு
1: தெரியுமா? விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்க.
1: நேற்று வரைக்கும் நாலஞ்சு பாட்டு சொன்னேன், புது பாட்டு. இன்னைக்கு ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: என்ன பாட்டு?
1: சக்தி சக்தி சக்தின்னு ஒரு பாட்டு வந்தது.
0: சக்தி சக்தி சக்தினா?
1: ஆமா, சக்தி சக்தின்னு ஒரு பாட்டு வந்தது.
0: எத்தனை மணிக்கு பாட்டு?
1: நம்ம சுற்றி இதெல்லாம் ஒரு எட்டு மணி சுமார் இருக்கு, எட்டு எட்டே கால் சுமார் இருக்கு.
0: சரி பாட்டி, நான் பாக்க
1: சொல்லிட்டேன், சொல்லிருக்கேன், அது என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க.
0: ஓகே ஓகே பாட்டி, ஓகே.
1: சரி, பழைய பாட்டுக்கே நான் இன்னும் வரல. பழைய பாட்டு விழிகள் மூடிக்கொண்டு இதெல்லாம் பாடலாம், அப்புறம் அந்த சார்ந்தாலாம் பாட்டெல்லாம் இருக்குது. பாக்கல, எந்த பாட்டு போடுறீங்கன்னு பாக்கறேன். எந்த பாட்டு போட்டாலும் பழைய பாட்டுக்கு என் பேர் வந்துடும்.
0: சரி பாட்டி.
1: சரி
0: பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? வெளிநாடு, கப்பல், பயணம். சொல்லுங்க.
1: வெளிநாடு போலான்ட்டு ஒரு ப்ரோக்ராம், சுவிட்சர்லாந்து போலான்ட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டோம் வெளிநாட்டுக்கு. அத கப்பல்ல போய் அதுக்கப்புறம் பிளைட்ல போய் பயணம் செய்யணும். இருந்தாலும் சுவிட்சர்லாந்துல நல்லா விண்ணப்பல எய்ம் பண்ணி அடிக்கிறதுல சுவிஸ் மக்கள் தான் ரொம்ப சிறப்பான வருகை நான் படிச்சிருக்கேன். அப்பாவே மகனை தலையில பால் வச்சு அடிச்சிருக்கிறான், அந்த மாதிரி கதைகள் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால சுவிட்சர்லாந்து போலான்ட்டு தான் பாக்குறேன். வெளிநாட்டு பயணமா, கப்பல்ல போய் பிளைட்ல போய் போய் அங்க போய் சேர்ந்துருவேன்.
0: சரி பாட்டி, போற பெண்ணையும் கூட்டு போங்க.
1: சரி சாமி.
0: சரி பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி. அருமையா நன்றி,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: தாதகப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனாஃபம் 107.8 குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க, பாடலுக்கு பிறகு மீண்டும் விளையாட்டை விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. மக்களே இதை பார்க்குறவங்க கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இப்போ நம்ம கூட வந்து பிரதிபா இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிக்கணும், கால் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு மூணு வார்த்தை சொல்லுவோம். அந்த மூணு வார்த்தையை வச்சு ஒரு மூணு லைனுக்கு ஒரு குட்டி கதை ரெடி பண்ணி சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: இனிய நற்கலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க அண்ணா,
1: எப்படி இருக்கீங்க அண்ணா?
3: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆடி மாசம் பிறந்தாச்சு. எனவே இன்னைக்கு நாள் வந்து எல்லோருக்குமே சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் தேவா மீனம் வாழ்த்துக்கள் தேவா. ஏன்னா ஆடி கூழுத்துறாங்களா நம்ம அம்மன் கோவில்கள்ல எப்படி இருக்கு நிலவரம் எல்லாம்?
1: அண்ணா, இன்னைக்கு காலையில நான் கோயிலுக்கு போயிட்டு உடனே ஆபீஸ்க்கு வந்ததுனால இன்னும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இப்ப ஷோ முடிச்ச உடனே போய் கோயிலுக்கு போயிட்டு வரதான் என்னோட வேலை. நான் போயிட்டு சொல்றேங்கண்ணா.
3: ஏன்னா சேலம் அப்படின்னாவே நிறைய மாரியம்மன் கோவில்கள் எல்லாம் இருக்கு. அது ரொம்ப பாப்புலரான மாரியம்மன் பண்டிகைகள். அதுவும் ஆடி மாசம்
1: உங்களுக்கான வார்த்தைகள் பைக், ஃப்ளைட், கப்பல்.
3: ஒருவருக்கு பைக் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. சரி, பைக் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. உடனே ஏர்போர்ட் வழியாக அவர் வந்து சூப்பரா டிராவல் பண்ணி பாக்கலாமே அப்படின்ட்டு பாக்குறாரு. அப்ப பிளைட் வந்து சூப்பரா இருந்தது. அந்த காட்சிய பக்கத்துல இருந்து பாக்குறாரு. ஏன்னா அந்த விமான நிலையம் ஏர்போர்ட் இல்லையா, பார்த்துட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னாரு. அப்படியே யூ டர்ன் போட்டு இந்த சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய துறைமுகத்துல இருக்கக்கூடிய அந்த கப்பல்களையும் பாக்குறாரு. சரி, நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிளைட்லயோ அல்லது கப்பல்லயோ போகணும் அப்படின்ட்டுன்னு பைக்ல உட்கார்ந்து இருக்கிறத ஆசைப்படுறாரு.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையால அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அடைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சேலண்டா.
1: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
2: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இந்த தமிழ்நாடு பகுதியிலையும் இந்த டெக்கான பீடபூமி பகுதியிலையும் இருக்கக்கூடிய நதிகளுக்கு எல்லாம் மூலம் வந்து வான்மலை தான். அந்த வான்மலை பெய்யும் போதுதான் அந்த நதிகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. இந்த சேலம் திருமணி முத்தாறுமே மலை தான் அதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது. இது வந்து எங்க தோன்றுது அப்படின்ற ஒரு விஷயம். இதுவும் வந்து எங்க தோன்றுது அப்படின்னு திட்டமாக நம்ம வந்து உறுதியாக கூற முடியாது. இல்ல, ஏற்காடுனுடைய அந்த மலைப்பகுதியில சிறு சிறு ஓடைகளாக ஜனித்து அவைகள் வந்து சிறு சிறு அருவிகளாக இப்ப வந்து மழை காலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல நீங்க பாப்பீங்க. புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள்லாம் நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள் மாதிரி தோன்ற இடங்கள் எல்லாமே அந்த நதிகளுக்கான ஒரு தோற்றுவாயாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் வந்து வான்மலையின் மூலமாக அவைகள் வந்து தண்ணீரை பெற்று சிறு சிறு நீர்வீழ்ச்சிகளாக அங்கெல்லாம் தெளித்து அவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நதியாக ஒரு உருவம் எடுத்து சேலத்துக்குள்ள வருது. அப்படி வரும்போது இது இங்கதான் தோன்றுது, இந்த இடத்துல தான் தோன்றுது, இல்ல இதுக்கு மேல இன்னொரு இடத்துல இது இதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாய தோற்றத்தை இந்த நதி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட இடத்துல ஒரு முக்கியமான தோன்றுகின்ற ஒரு இடம் அப்படின்னு நம்ம ஒரு இடத்த சொல்லலாம். அது எங்க அப்படின்னு சொன்னா மஞ்சவாடி கணவாய். மஞ்சவாடி கணவாய்க்கு அருகில வெள்ளையப்பர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த சிறு சிறு ஓடைகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு நதியாக அந்த பகுதியில தோன்றி அவைகள் அப்படியே சேலம் சமவெளியை வந்து அடையுது. அந்த கணவாயிலிருந்து சேலம் சமவெளி அடையுது. இந்த இடம் வந்து நம்ம சொல்லலாம், அதாவது ஏற்காடு மலையினுடைய கிழக்கு சரிவு. அந்த சரிவுல வேடம்பட்டி மலைன்னு ஒரு சின்ன ஒரு மலை இருக்கு. அந்த மலை பகுதியில தான் இது தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இடத்துல அது வந்து சில ஓடைகளோடு இணைந்து ஒரு ஒரே ஓடையாக இந்த வெள்ளையப்பர் கோயில் பகுதியில வந்து உருவெடுக்குது. உருவெடுத்து இப்படி அந்த திருப்பணி முத்தாறு மஞ்சவாடி கணவாய் வழியாக அந்த வெள்ளையப்பர் கோயில் பக்கத்துல வரும்போது தான் அது வந்து ஒரு நதியாக ஒரு பிறவி எடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அந்த பக்கம் வந்து சாலையும் இருக்கு. அதாவது கணவாயின்னு சொன்னா மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப், ஒரு இடைவெளி. அந்த இடத்துல தான் இந்த சேலத்துக்கு வருவதற்கான ஒரு சாலையும் இருக்கு. அதனால இந்த சாலையின் பக்கத்திலேயே பாலங்கள் ஊடாக அந்த சாலைக்கு நடுவுல அமைக்கப்பட்டிருந்த பாலங்களின் ஊடாகவும் இந்த நதியானது தன்னுடைய ஆரம்ப இடத்தை வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நதி வந்து இப்படி தோன்றி வடக்கிலிருந்து சேலம் பகுதிக்குள்ள வந்து தெற்கு நோக்கி ஓடுகிறது. தெற்கு நோக்கி ஓடி அது வந்து அப்படியே சேலம் பகுதியெல்லாம் தாண்டி இப்படி போகும்போது அது வந்து அதனுடைய தாய் நதியான காவிரியோட நன்சை இடையாற்று அப்படின்ற ஒரு பகுதியில அது இணையுது. நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட பிரதிபா இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மூணு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த மூணு வார்த்தையை வச்சு குட்டியான ஒரு கதை ரெடி பண்ணி சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், நம்பி நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் கஸ்தூரி அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பரா இருக்கிறேன்.
1: ஓகே அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
2: தெரியுமா? அதாவது நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து ஒரு கதை மாதிரி ஒன்னு உருவகம் பண்ணுவோம்.
1: ஆமாங்கண்ணா, விளையாண்டுருவோமா?
2: விளையாடுவோங்க.
1: உங்களுக்கான வார்த்தை பேருந்து, உறவினர்கள், பயணம்.
2: சரிங்க. பேருந்து, உறவினர்கள், பயணம்.
1: ஆமாங்கண்ணா.
2: அதாவது உறவினர்களோட சேர்ந்து பேருந்துல நாங்க ஒரு பக்கம் பயணம் போனோம் அப்படின்னா வந்து ஒரு திருமூர்த்தி மலைக்கு போனோங்க. உறவினர்களோட சேர்ந்து நாங்க பேருந்துல பயணம் செய்தோம்.
1: அப்ப
2: வந்து எப்படி எப்படிங்கன்னா, நல்ல மழை, நல்ல சார்ந்த மழை எடுக்குது. ரொம்ப அந்த இடம் சூப்பரா இருந்ததுங்க. நல்ல ஆரோக்கியமான ஒரு இடம் மாதிரி இருந்ததுங்க அந்த திருமூர்த்தி மலைக்கு.
1: அற்புதம் அற்புதம் கஸ்தூரி அண்ணா, ரொம்ப நன்றிங்க அண்ணா.
2: நன்றிங்க,
3: நன்றி.
1: மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதிபாவுடன் இன்னைக்கு வந்து நம்ம குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு மூணு வார்த்தை சொல்லுவோம், அந்த மூணு வார்த்தை வச்சு அழகான குட்டி கதை ரெடி பண்ணி சொல்லணும். இப்போ உங்களுக்காக ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே என்னப்பா ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக வர?
2: சார் சார் வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் சார், அதான் லேட்டு.
1: என்னப்பா சொல்கிறேன், நீ லேட்டாக வர்றதுக்கும் போர்டுக்கும் என்ன சம்மந்தம்?
2: இல்லை சார், அந்த போர்டில் இது பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு போட்டிருந்ததா அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா.

0: வரேக்கா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வரன்னு அடம் பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இதை பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம்னா, ஒரு குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரினா நாங்கள் ஒரு மூணு வார்த்தை சொல்லுவோம், அதில் நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி உருவாக்கி மூணு லைனில் கதை மாதிரி சொல்லணும். அதுதான் இந்த கேம். இந்த கேமுக்கு ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். அனைவரும் நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்க பிரதீபா, திவாகர்.
3: நண்பர்கள் அனைவரும்
4: காலையில் அதாவது சிற்றுண்டி கடை, அதாவது ஹோட்டலுக்கு போயிட்டு இட்லி வந்து சாப்பிட்டாங்க.
5: சூப்பர் சூப்பர் அக்கா, டக்குன்னு முடிச்சிட்டீங்க, ரொம்ப அருமையா இருக்கு, நன்றி அக்கா.
4: இன்னொன்னு
5: வேணுமா? ஓகே, வெயில், பயணம், கோவில்.
4: வெள்ளிக்கிழமை வந்து காலையில வெயில் அதிகமா அடிச்சுவேன், அப்படி இருந்தாலும் ஆடி வெள்ளின்றதுனால பயணிச்சு கோவிலுக்கு வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம்.
5: சூப்பர் அக்கா, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி. எழில அக்கா,
3: மக்களை
5: தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
6: வாகை சூடவா.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால நம்ம குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட வந்து பிரதிபா இணைஞ்சிருக்காங்க, அவங்களும் நானும் சேர்ந்து குட்டி ஸ்டோரி விளையாட்டை மக்கள் கூட விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், எப்படிமா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்ண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கணும்.
0: பாஸ்கரண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம்
0: தெரியுமா? ஒரு குட்டி. ஆமா, விளையாடுறோம்.
2: சொல்லுங்க.
1: விளையாடலாமாண்ணா?
2: விளையாடலாம்.
1: ஓகே. மலை, ஐஸ்கிரீம், ஹாஸ்பிடல்.
2: மழை சமயத்துல இந்த நம்ம குழந்தைகள் நாமளே பெரியவங்களே கூட ஐஸ்கிரீம் விரும்பி சாப்பிடுறாங்க, அதுக்கு உண்டான ரெமெடி எடுக்க மாட்டேங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த சுடு தண்ணி குடிக்கலாம், அந்த அளவு எஃபெக்ட் பண்ணாது, ஆனா கேட்க மாட்டாங்க. அப்புறம் சளி குடிச்சிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுதான். பெரியவங்களா இருந்தா சமாளிச்சுக்கலாம், குழந்தைங்க நம்மள முடியாது.
1: ஓகே ஓகே, சூப்பரா விளையாண்டீங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றி நன்றி.
1: ஓகேண்ணா.
0: டால்மி தாள் இருந்த பாஸ்கரண்ணா கால் பண்ணி சமயம் விளையாண்டாரு, ரொம்ப நன்றி பாஸ்கரண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். விவசாயம் சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிந்திருக்கும் திவாகர் மற்றும்
3: பிரதீபா. சரிங்கண்ணா, இப்ப நம்ம எவ்வளவு பேர்கிட்ட கேள்வி கேட்டோம், இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன்.
2: சரிங்க, என்ன கேட்க போறீங்க?
3: கல்யாணம்?

0: சாப்பாடு சந்தோஷம்.
1: கல்யாண சாப்பாடு சந்தோஷமா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு என் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் அப்படின்னாலே அங்கே வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கறது அந்த சாப்பாடு தான். அங்கே வந்து நிறைய வகையான சாப்பாடு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். சந்தோஷமா இருந்தது, இதை பார்க்குறப்பயே சூப்பராக இருந்துச்சு.
0: சூப்பர் அண்ணா, உங்களுக்காக ஒரு கைத்தட்டல்.
1: இதெல்லாம் வந்து எப்படி அது, அதாவது நீங்களே என்ன கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னதுக்கு நமக்குள்ளே நாமளே வந்து கை தட்டிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நிறைய நேர்கள் வந்து சூப்பராக அந்த குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டை விளையாண்டாங்க. விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போலவே எப்பயுமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம வாகை சுடா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர்
0: 9787701008
1: அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நாங்கள் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
0: பிரதீபா.
1: நன்றி மக்களே, பாய்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறத நான் உங்க பத்மாவதிக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இப்ப வேங்கை வந்து சங்க இலக்கியத்துல எந்த மாதிரி இடம் பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேங்கை மரங்கள்ல ரெண்டு வகைகள் இருக்கு. ஒன்னு வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, இன்னொன்னு சந்தன வேங்கை. சந்தன வேங்கை இது உதிர வேங்கை, செஞ்சந்தனம் அப்படின்ற பெயர்கள்லயும் அழைக்கப்படுது. இது வீட்டின் முன்புறம் உயர்ந்தும் பறந்தும் வளர்ந்திருக்கு. இதனுடைய தண்டுல சிறிதா கீரணம் அப்படின்னா அதுல இருந்து ஒழுகக்கூடிய பால் குருதி வண்ணத்துல கசியும், அதாவது சிகப்பு நிறத்துல கசியும். அதனால உதிர வேங்கை அப்படின்ற பெயர் வழங்குறதோ அந்த பாலை சின்ன குழந்தைங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்காக எடுத்துக்குவாங்களாம். நாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உதிர வேங்கை சந்தன வேங்கை ஆகிய ரெண்டும் இருவேறு மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோன்றாங்க. ஆனா நண்பர் பூச்சியியலாளர் சிவகுமார் ரெண்டும் ஒன்னே அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை கொஞ்சமா கீறி எங்களுக்கு வந்து காட்டினாங்கன்னு சொல்றாங்க. வரதராசனார் எழுதிய பழந்தமிழ் இலக்கியத்துல இயற்கை அப்படின்ற நூலையும் அவர் வந்து கொடுத்திருக்காரு. பாடல்ல வரக்கூடிய மஞ்சள் வண்ணத்துல ஒளிரக்கூடிய சுடர்பி வேங்கைய வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பல வடிவங்கள்ல நாங்க வந்து கண்டு மகிழ்றோம்னு சொல்றாங்க. இலையுதிர் காலத்துல காட்டில் ஆடக்கூடிய முதிர்ந்த இலைகள் திரும்பவும் தாளம் மிக இனிமையானதா இருக்கு. உதிரத்துக்கு முன்னாடி கிளைகளை முத்தமிட்டு அந்த இலைகள் கொடுக்கக்கூடிய இசை குழந்தைகளை துயில்ல ஆழ்த்தக்கூடிய தாளாட்டு பாடல் போல சீரான இனிமையுடையதா இருக்கு. வீழ்றதுக்கு முன்னாடி புது வரவாம் தளிர் இலைகளை வாழ்த்த இசைக்கும் இசையோ அது. மெல்லிய காற்றால் கிளறப்படும் அந்த இசை சோர்வை அகற்றிட இயற்கை அளிக்கக்கூடிய விருந்து அப்படின்னு சொல்லலாம். உயர்ந்த மரம் அப்படின்றதுனால பல பறவைகள் விரும்பக்கூடிய இடமாவும் இருக்கு. அதுக்கு அடியில பறவைகள் நீர் அருந்தும் தொட்டியையும் வச்சிருக்கோம். அதனால பறவைகளுக்கு மிகவும் வசதியா போச்சு. தண்ணீர் குடிச்சதுக்கு அப்புறமா மரத்தின் மேலே ஏறி சிறகுகளை கோதி கொள்ளும். சில வேளைகள்ல சின்னான்களும் பச்சை சிட்டும் சண்டையிடுவது போல ஓயாமல் குரல் எழுப்பும். புதிய வரவா இந்த ஆண்டு சிறுசாம்பல் குயிலொன்று வந்து சேர்ந்தது. உருவில் சின்னது, அது மிக அழகாக இருந்தது. அதனுடைய குரல்ல எப்பவுமே சோகமே இலையோடும். மலர்கள் காய்களாகி முதிர்ந்ததுக்கு அப்புறமா சிறு காற்றில் கலகலவென்ற ஒளியை எழுப்பும். மரத்தடியில் ஏராளமான காய்கள் உதிரும். உதிரும் இடத்தில் ஏனோ அது வந்து முளைக்கிறது இல்ல. அதை எப்படி முளைக்க வைப்பது அப்படின்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. சில விதைகளை நான் மண்ணுல ஊன்றி பார்த்தேன், அது முளைக்கல. எங்கிருந்தோ பறவைகள் கொண்டு வந்து பரப்பக்கூடிய விதைகளால் சந்தன வேங்கை செடிகளும் அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா முளைச்சி வருது. என்னங்க சங்க இலக்கியத்துல வேங்கையோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்ம

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்துல கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசி இருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் விசாலாட்சி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, உதிரி ரோஜா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் உதிரி ரோஜா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி காண்போம். இலக்கியங்களில் பூக்களின் ராணி, மலர்களின் ராணி என ரோஜா வழங்கப்படுகிறது. பண்டை தமிழர் காலத்தில் இருந்தே இறை வழிபாட்டிற்கு உகந்த மலராக உதிரி ரோஜா பெருவாரியான மடாலயங்களில் பயிரிடப்படுகிறது. ரோஜாவில் மலர்கள், ரோஜா மலர்கள், மலர் செண்டுகள், மலர்ச்சரங்கள், மாலைகள் ஆகியன தொடுக்கவும் பயன்படுகிறது. மேலும் தோட்டங்களில் அழகு வேலியாகவும் மலர் வரப்பாகவும் அழகு கொடி, சிறு செடி என்று பல வடிவங்களில் வளர்க்கப்படுகிறது. உதிரி ரோஜாவில் நறுமண திரவம் பன்னீர் எடுக்கப்பட்டு வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாது குல்கந்து தயாரிக்கவும் ரோஜா அத்தர், வாசனை திரவியம் போன்ற மதிப்பு கூட்டு பொருட்கள் உதிரி ரோஜா மலர்களில் இருந்து தயாரிக்க பயன்படுகிறது. இதில் ரகங்கள் என்று பார்த்தால் எட்வர்ட் ரோஜா, ஆந்திரா சிவப்பு ரோஜா மற்றும் பட்டன் ரோஜா போன்ற வகைகள் வணிக ரீதியாக பயிர் செய்வதற்கு மிகவும் ஏற்ற ரகங்கள் ஆகும். இவை தவிர வீரிய ஒட்டு ரகங்களில் சிவப்பு, இளஞ்சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, ஆரஞ்சு, ரோஸ் நிறங்களில் பூக்கும் ரகங்கள் மற்றும் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்களில் இருந்து வெளியிடப்பட்ட உதிரி ரோஜா மலர்கள் பயிரிடப்படுகின்றது. மண் மற்றும் தட்பவெப்ப நிலை பொறுத்தவரையில் நல்ல வடிகால் வசதியுள்ள செம்மண் அல்லது குறுமண் நிலங்கள் ஏற்றது. தமிழ்நாட்டில் சமவெளி பகுதிகளில் பயிரிடலாம். மண்ணின் அமில கார நிலை 6 முதல் 7 வரை இருக்க வேண்டும். பகல் வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் மற்றும் இரவு வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருப்பது சிறந்தது.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப இந்த உதிரி ரோஜாக்கள்ல என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே என்னப்பா ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக வர?
2: சார் சார் வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் சார், அதான் லேட்டு.
1: என்னப்பா சொல்கிறேன், நீ லேட்டாக வர்றதுக்கும் போர்டுக்கும் என்ன சம்மந்தம்?
2: இல்லை சார், அந்த போர்டில் இது பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு போட்டிருந்ததா அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இதை பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா சேலம் மாவட்டம் பனமருத்துப்பட்டி வட்டாரம் தும்பல்பட்டி கிராமத்துல இருந்து பிரியாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப சேலம் மாவட்டம் பனமருத்துப்பட்டி வட்டாரத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான விவசாயிகள் அரளிப்பூ சாகுபடி செஞ்சிருக்காங்க. ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா அரளிப்பூ வந்து நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: இங்க அதிகமா பாத்தீங்கன்னா சேலம் நம்ம பனமருத்துப்பட்டி லைன் பாத்தீங்கன்னா 90% அரளி தான் மேம். ஏன்னா பிசினஸே ஃபுல்லா அரளி தான் அதிகமா. கம்மி ஓரளவு இப்பதான் ஒரு 5% பாத்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கு, பாக்கு வச்சிருக்காங்க மேம். குறைஞ்சபட்சம் தான் மேம் இந்த காய்கறி, மீதி வெள்ளாமை எல்லாம் கம்மியா தான். அதிகபட்சம்னு எடுத்துட்டு அரளி தான் மேம். நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 20 நாள்ல எங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்ப முட்டை கொண்டு போய் நாங்க இங்கப்பிடல தான் கொடுத்தாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள்ட கோழி இருக்கிறதுனால முட்டை பாத்தீங்கன்னா நம்ம இன்குபேட்டர் நம்மள்ட்ட இல்ல. முன்ன பாத்தீங்கன்னா கோழி ஒரு கோழிக்கு வச்சோம்னா ஒரு 20 முட்டை வச்சாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 19-17 புரிச்சிரும். இப்ப வந்து அந்த அளவுக்கு ஈல்டு வரல. கோழி நாங்க வந்து என்ன பண்றோம்னா, மல்லூர்ல தான் இருக்கு அந்த இன்குபேட்டர் இருக்கு, நாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் மொத்தமா 30 முட்டை 60 முட்டை இந்த மாதிரி ட்ரே கணக்குல கொண்டு போய் கொடுத்துருவோம் மேம். கொடுத்துட்டாங்கன்னா அவங்க 20 நாள்ல நம்ம கோழி குஞ்சா பறிச்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு நாள் குஞ்சு அங்க நம்ம வாங்கினோம்னா அவங்களே 110 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மேம். நம்ம வந்து இப்ப ஒரு மாசம் ஃபுல்லா வளர்க்கணும்னா 200 ரூபாய் 250 ரூபான்னு கொடுக்குறாங்க. நாம வந்து ஒரு மாசம் வளர்த்துட்டு 100 ரூபா 150 ரூபான்னு கொடுக்குறோம் மேம் கோழி குஞ்சாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோழியை வந்து உங்களுக்கு 6 மாசத்துல எங்களுக்கு ஈடு கொடுத்துரும் மேம். 6 மாசத்துல எங்களுக்கு இதாயிரும் மேம், ரெடி ஆயிரும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் இது பண்ணி விட்டோம்னா 6 மாசத்துல எங்களுக்கு அடுத்த பேஜுக்கு அந்த கோழியை ப்ரிப்பேர் ரெடி ஆயிரும் மேம்.
5: வெள்ளை கழிச்சல்
4: இந்த மாதிரி எல்லாம் வரும் மேம். அப்ப வந்து நாங்க துளசி இந்த மாதிரி துளசி இலை துப்பமினி இலை இந்த மாதிரி நாட்டு மருந்தா எடுத்து பறிச்சு அந்த அரிசியில கலந்து வைப்போம் மேம். கோழி தீவனமும் கம்பு இதுல ராகில இதுல கலந்து மிக்ஸ் பண்ணி வைப்போம் மேம். அதுக்கப்புறம் மஞ்சள் தனியா ஆட் பண்ணி தண்ணியும் வைப்போம் மேம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நாட்டுக்கோழி வளர்ப்பு எந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை அக்கா வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
6: இந்த பாடலை பாட வர்றாங்க நிர்த்தனமங்கலத்தை சேர்ந்த என் தனலட்சுமி அவங்க. இப்போ நாம அந்த பாடலை கேட்டுட்டு ரசிப்போம்.
7: சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி சீமானா தெத்தமாவோ அண்ண

0: இதுவரை கேட்டது கிராமிய பாடல். இந்த பாடலை நமக்காக பாடினவங்க நிர்த்தனமங்கலத்தை சேர்ந்த என் தனலட்சுமி அவங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. நீங்க கேட்க போற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க.

0: துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் ஜானகிராணி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயத்துல காய்கறி சாகுபடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே, அதாவது ஆண்களும் செய்யறாங்க பெண்களும் வந்து செய்யறாங்க. ஆனா கூலியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு விதமான கூலி வந்து கொடுக்கறாங்க, பெண்களுக்கு ஒரு விதமான கூலி வந்து கொடுக்கறாங்க. அதுல வந்து வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
1: முக்கியமா நான் ரெண்டு சொல்லியிருந்தேன், முதல்ல வந்து விவசாயத்துல எவ்வளவு பங்களிப்பு இருக்குது அவங்க, அதாவது காய்கறி சாகுபடி மற்றும் அதை சந்தைப்படுத்த எவ்வளவு பங்களிப்பு இருக்குன்னு பார்த்தோம். ரெண்டாவது காரியம் என்னன்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அந்த காய்கறி சாகுபடியில என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து இதுல பணியில ஈடுபடுறாங்க, அவங்களுக்கு இடையில அந்த கூலியில வந்து வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து 600 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதே நேரத்துல பெண்களுக்கு வந்து 250 to 300 ரூபாய் தான் கிடைக்குது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் வந்து வித்தியாசம் இருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அதாவது பெண்கள் வந்து சொந்த நிலம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 மணி நேரம் வேலை செஞ்சா கூட அவங்களுக்கு, அதாவது கூலி வேலைக்குன்னு போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 300 ரூபாய் தான் கிடைக்குது சரிங்களா. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த வித்தியாசம் வந்து டிஸ்பாரிட்டி இன் வேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கூலியில வந்து அதிக அளவு வந்து வித்தியாசம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத நாங்க பார்க்க முடிஞ்சது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதான் முதல் பிரச்சனையா அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார தேவைகள் இருக்கு இல்லையா, இப்ப வந்து பினான்சியல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் தன்னுடைய ஹஸ்பண்டையோ அவங்களதான் டிபெண்ட் பண்றாங்க. இப்ப வந்து அவங்களா முடிவெடுத்து செய்ய முடியல, இப்ப வந்து ஒரு பொருள் வாங்கணுமோ இல்ல வந்து உரம் வாங்கணுமோ இல்ல வந்து இடுபொருட்கள் வாங்கணுமோ அவங்களோட ஹஸ்பண்டை தான் டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்கிறாங்க. சோ இது ஒரு பிரச்சனையா அவங்க வந்து சொன்னாங்க. அதாவது பொருளாதார தேவைகளுக்கு அவங்கள கணவரை வந்து சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மூணாவது பாயிண்டா அவங்களோட டிசிஷன் மேக்கிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது முடிவெடுத்தல் திறன். இப்ப வந்து நான் இந்த விதைய போடணும் இல்ல வந்து இந்த இடுபொருள் வாங்கப்போம் இல்ல வந்து மார்க்கெட்ல போய் சேல்ஸ் பண்றேன் அப்படி எல்லாம் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தானா அவங்களால முடிவெடுக்க முடியறது இல்ல. எப்பயுமே வந்து கணவர்களை சார்ந்து இல்ல வீட்டை சார்ந்து வீட்டுல பெரியவங்களை சார்ந்துதான் வந்து அவங்க இருக்கிற நிலைமை வந்து இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுக்கடுத்த பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா பாத்தீங்கன்னா நில அதிகாரம், நில உரிமை இல்ல. உங்க கையில வந்து நில உரிமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்து முடிவெடுக்கிறதுக்கு முடியும். இப்ப எதுக்கு எடுத்தாலும் வந்து அவங்களுடைய கணவர்களை வந்து சார்ந்திருக்க இல்ல வீட்டார சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும். அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து நிறைய ட்ரைனிங் இல்ல பயிற்சிகளுக்கு இல்ல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இல்ல வந்து டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி வைக்கிற பயிற்சிகளுக்கு எல்லாம் போயிட்டு வருவாங்க. பட் என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பயிற்சிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல, ஏன்னா வீட்டு வேலைகளே ஜாஸ்தி இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா வீட்டு வேலையே பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா, குழந்தைங்களை பாக்கணும் அந்த வேலைகள்லயே இருந்துறாங்க. ஆண்கள் வந்து பயிற்சிகளுக்கு எல்லாம் போயிட்டு வர்றாங்க. பட் அந்த அளவுக்கு தொழில்நுட்ப விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு இல்ல அப்படின்றத ஒரு இதா சொல்லிருக்காங்க.
0: உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க ஏதாவது வாங்கணும்னாவோ இல்லனா எங்கேயாவது போகணும் அப்படின்னாவோ வீட்டுல இருக்கக்கூடியவங்க கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணுமா இருக்கும், அவங்களா வந்து முடிவு எடுக்கவே முடியாது. அத பத்தி மேடம் சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்தபோது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டமெட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை யோசிச்சு இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு அரைச்சு கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி இட்டிலி இட்டிலி இட்டிலி இளம் சுட்டான சுவையான இட்டிலி எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்டிலி கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்டிலி எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்டிலி கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்டிலி பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்டிலி பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்டிலி நல்ல சரி விகித உணவு இட்டிலி நல்ல சரி விகித உணவு இட்டிலி இட்டிலி இட்டிலி இட்டிலி இட்டிலி இளம் சுட்டான சுவையான இட்டிலி தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி ஆட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம் ஆட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம் இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம் இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி நீராவியில வேக வைக்கும் இட்லி முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி.
3: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
4: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
3: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
4: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
3: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
4: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
5: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தோட்டக்கலைக்கு பிளாஸ்டிக் பாட்டில்களை திரும்பவும் பயன்படுத்துறது எந்த மாதிரி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா, ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கும் போது, ஜூஸோ இல்லைன்னா வாட்டர் பாட்டிலோ வாங்கும் போது, அந்த பாட்டில வந்து நம்ம வேஸ்டா வந்து குப்பையில தான் போடுவோம். அதை எந்த மாதிரி முறையில நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்க அப்படின்னா மில்லியன் கணக்கான நெகிழி புட்டிகள் குப்பை மேடுகள்ல சேர்ந்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டுக்கு வழிவகுக்குது. ஆனா அந்த காலி பாட்டில்கள் ஆரோக்கியமான செடிகளை வளர்க்கறதுக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கும் உங்களோட தோட்டத்தை நீடிச்ச நிலைத்தன்மை உடையதா மாத்துறதுக்கும் உதவுனா எப்படி இருக்கும்? உங்ககிட்ட வீட்டு தோட்டம், ஒட்டை மாடி தோட்டம், பால்கனி தோட்டம் இல்லைன்னா சமையலறை தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எது இருந்தாலுமே கொஞ்சமா படைப்பாற்றலோட பிளாஸ்டிக் பாட்டில்களை பயனுள்ள தோட்டக்கலை கருவிகளை மாத்தலாம். தானாவே நீர்ப்பாய்ச்சும் தொட்டில்கள் இருந்து செங்குத்து தோட்டங்கள் வரைக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்களை திரும்பவும் பயன்படுத்துறது உங்களோட தோட்டக்கலை அனுபவத்தை மேம்படுத்துறதோட கழிவுகளை குறைக்கிறதுக்கான ஒரு எளிமையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வழின்னு சொல்லலாம். தோட்டக்கலைக்காக நெகிழி புட்டிகளை திரும்பவும் பயன்படுத்தி பசுமையான மற்றும் அதிக விளைச்சல் தரக்கூடிய தோட்டத்தை உருவாக்குவதற்கான சில புதுமையான வழிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்கலாம், இந்த நெகிழி புட்டிகளை ஏன் வந்து நம்ம திரும்பவும் ஊக்குவிக்குது, நீர் சேமிப்ப மேம்படுத்துது, சின்ன இடங்கள் அதோட நகர்ப்புற தோட்டங்களுக்கு ரொம்பவே ஏற்றதா இருக்கு, சுயமா தோட்டக்கலை தீர்வுகளை உருவாக்க உதவியா இருக்கு, பயன்படுத்தின பாட்டில்களை வீசி எறியறதுக்கு பதிலா உங்களோட தோட்டத்துல அதுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கலாம், ஒரு செங்குத்து தோட்டத்தை உருவாக்கலாம், இடம் குறைவாக இருக்கிறதுனால தோட்டக்கலைக்கான வாய்ப்புகளும் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லைங்க. அழகான செங்குத்து தோட்டத்தை உருவாக்குவதற்காக பிளாஸ்டிக் பாட்டில்களை சுவர்கள், வேலிகள் இல்லனா பால்கனிகள்ல கிடைமட்டமாகவோ இல்லனா செங்குத்தாகவோ பொருத்தலாம். நீங்க கேட்கலாம், என்னென்ன தாவரங்கள் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மூலிகைகள், ஸ்ட்ராபெரிகள், கீரை, அலங்கார மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செடிகளை நம்ம வைக்கலாம். இதனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தண்ணீரை சேமிக்கிறது, ஈரப்பதத்தை நேரடியா வேர்களுக்கு வழங்குறது, ஆவியாதல் இழப்புகளை குறைக்குது, தாவர ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, நீரோட தேவை அதிகரிக்கும் கோடை மாதங்கள்ல இந்த முறை சிறப்பா செயல்படுது. அதே போல நாற்றுகளுக்கு அதோட ஆரம்ப வளர்ச்சி பருவங்கள்ல கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் தேவைப்படுது. பிளாஸ்டிக் பாட்டில்களை சிறிய விதை தட்டுகளாகவோ இல்லைன்னா முளைப்பு அறைகளாகவோ பயன்படுத்தலாம். இது ஏன் வேலை செய்யுது? இளம் நாற்றுகளை பாதுகாக்குது, ஈரப்பதத்தை தக்க வைக்குது, விரைவான முளைத்தலை ஊக்குவிக்குது, மாற்று அறுவை சிகிச்சை அதிர்ச்சியை குறைக்குது. விதைகள்ல இருந்து காய்கறிகள், பூக்கள் மற்றும் மூலிகைகளை வளர்க்கறதுக்கான இது ஒரு மலிவான தீர்வுன்னு சொல்லலாம். யாராவது தோட்டக்கலை பயிர்கள் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாக்கலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு இந்த முறை அப்படின்றத நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பாய் பாய் நேயர்களே.

0: மணி நேர நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரதி டிஜிட்டல் அகாடமி. வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரோட பேர் வந்து பிரபாகரன் சார். அவர் வந்து டிஜிட்டல் பாரதி அகாடமியோட மென்டார். அது மட்டும் இல்லாம அந்த அகாடமி மூலியமா TNPSC தேர்வுக்காகவும் அரசு வேலை எப்படி வாங்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எப்படிலாம் TNPSC எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி அரசு வேலையை வாங்க முடியும் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு பகிர்ந்துக்க போறாரு. வணக்கம் சார்.
1: அனைத்து எஃப்எம் நேயர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த TNPSC எக்ஸாம் பற்றியும் இந்த கவர்மெண்ட் ஜாப் பற்றியுமான ஒரு எக்ஸ்போஷருக்காக நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸாம் பற்றி ஒரு அபிப்பிராயமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உரையாடலுங்க.
0: ஓகே சார், அடுத்தது அரசு வேலை எதுக்காக தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஸோ எல்லாருக்குமே வேலை அப்படின்றது கண்டிப்பாக தேவை. அது ஜெண்டர் சார்ந்தது கிடையாது. ஒரு காலேஜ் முடிக்கிறாங்க இல்லை அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கிறாங்கன்னா ஒரு வேலை கண்டிப்பாக தேவை. ஸோ வேலை இருக்கும், வேலையில் ப்ரைவேட் ஜாப் இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் இருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய அடுத்த ஒரு 50-60 வருஷம் வாழ்வியலை கடத்தணும் அப்படின்னா வேலை கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி இதில் வந்து நோ ரிலீஜியன், நோ காஸ்ட்டு, எல்லாருக்குமே வேலை அப்படின்றது தேவை. ப்ரைவேட் ஜாப்பில் உங்களுக்கு ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது 60 வயசில் ரிட்டையர் ஆவாங்க. அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்கான ஒரு அடித்தளத்தை இந்த அரசு வேலை அப்படின்றது ஏற்படுத்தி தருங்க. ஸோ அதுதான் முதல் காரணம் அரசு வேலைக்கு நாம் போகணும் அப்படின்றது. அரசு வேலை அப்படின்றது உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் இருக்க மாதிரி ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது, ஒரு சர்வீஸ் மோட்டிவ். ஸோ நீங்கள் அரசுடைய ஒரு பகுதியாக இருக்க போகிறீங்க. மக்களுக்கு உங்களால் ஒரு சிறிய அளவாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நீங்கள் வந்து ஒரு டெப்டி கலெக்டராக இருக்கீங்க, Group 1 எக்ஸாம் எழுதி அப்படின்னா ஒரு உங்களுக்கு கீழே ஒரு 15 லட்சம் மக்கள் இருக்காங்க ஒரு ரெவென்யூ டிவிஷனில். அவங்களுக்கான அடிப்படையான தேவைகளிலிருந்து அவங்களுடைய சமூக கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு மாற்றக்கூடிய லெவலில் உங்களால் பணியாற்ற முடியும் அப்படின்றக்கப்ப இதை வந்து ஒரு சமூக பணியாகவே நம்ம பார்ப்போம். உங்களால் ஒரு 10 பேருக்கு ஒரு RDO-ஆக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவீங்க, இவங்க ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்ட்டு. அவங்களுடைய சமூகம், பள்ளிக்கூடத்துக்கே போகாத சமூகம் இப்போ ஒரு டிகிரி வாங்கி ஒரு அரசு வேலை போகிறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ சமூகத்தில் அடுத்த ஒரு 70-80 வருஷத்துக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அரசு பணி ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க உங்களுக்கு.
0: ஓகே சார், அரசு வேலை எந்த அளவுக்கு முக்கியம், அது ஏன் தேவை அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது டிஜிட்டல் பாரதி அகாடமி உருவானதுக்கான நோக்கம் என்ன சார்?
1: இப்போ டிஜிட்டல் பாரதி அகாடமி நாங்கள் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பண்ணிட்டுருக்கோம். ஆன்லைன் ஆஃப்லைனில் நம்ம இயங்கிட்டுருக்கோம். சேலமில் அதற்கான கோச்சிங் சென்டர் இருக்குங்க. இந்த TNPSC எக்ஸாமில் நான் வந்து 2007 காலேஜ் முடித்தேன், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு ஒரு 6 இயர்ஸ் நான் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் காலேஜில் இருந்த பசங்க நிறைய பேர் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி உள்ளே போனாங்க. நம்மளும் போகலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம். அவ்வளோதான், நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப 2011 நான் ஆரம்பித்தேன். 2012, 2013, 2014 ரொம்ப தொடர்ந்து வேலை கிடச்சிட்டே இருந்தது. Group 2 லெவலில் வேலை கிடச்சிட்டு இருந்தது. Group 1 ஒரு 6 டைம் நான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனா 2 டைம் இன்டர்வியூ வரைக்கும் போனேன். ஸோ நான் வந்து தமிழ்லேயே இந்த எக்ஸாம் எழுதினேன். ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதனால் என்னால் Group 1 வேலைக்கு போக முடியல. ஸோ இவ்வளோ வருஷமாக நான் ஒரு தொடர்ந்து ஒரு 10 வருடங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தேன். அதை படித்ததை நம்ம ஏன் திருப்பியும் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த அகாடமி. ஸோ என்னோடய மெட்டீரியல் என்னோட முடியாமல் ஸோ அடுத்து வரக்கூடியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது. இது வரைக்கும் ஒரு 300-க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் எங்கள் நிறுவனத்தில் படித்து ஆன்லைன் பேட்சோ ஆஃப்லைன் பேட்சோ டெஸ்ட் பேட்சோ ஏதோ படித்து அரசு வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அப்படின்றக்கப்ப ஒரு 300 பேர் இங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஷராக இருந்தது. ஸோ இதை நான் தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அகாடமி அண்ட் யூடியூப்பில் எங்களுடைய சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள், அரசு பணி, அப்புறம் இந்த தேர்வு முறை எப்படி இருக்குது, இந்த பாடம் எப்படி நம்ம சொல்லித்தரணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக வகுப்புகள் எடுக்கிறது எல்லாமே எடுத்துகிட்ருக்குறோங்க.
0: கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது சார். அதாவது உங்களோட வெற்றி வந்து உங்களோட முடியக்கூடாது, அதனால் நிறைய பேர் பயனடையணும்

அப்படின்றதுக்காக தான் இந்த அகாடமியை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பிரபாகரன் சார் அவரோட டிஜிட்டல் பாரதி அகாடமி உருவானதுக்கான நோக்கம் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க, அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இனிப்பின் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஹியூமன்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவனேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இந்த தமிழ்நாடு பகுதியிலையும் இந்த தெற்கான பீடபூமி பகுதியிலையும் இருக்கக்கூடிய நதிகளுக்கு எல்லாம் மூலம் வந்து வான்மலை தான். அந்த வான்மலை பெய்யும் போதுதான் அந்த நதிகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. இந்த சேலம் திருமணி முத்தாறுமே மலை தான் அதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது. இது வந்து எங்க தோன்றுது அப்படின்ற ஒரு விஷயம். இதுவும் வந்து எங்க தோன்றுது அப்படின்னு திட்டமாக நம்ம வந்து உறுதியாக கூற முடியாது. இதுல ஏற்காடுனுடைய அந்த மலைப்பகுதியில சிறு சிறு ஓடைகளாக ஜனித்து அவைகள் வந்து சிறு சிறு அருவிகளாக இப்ப வந்து மழை காலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல நீங்க பாப்பீங்க. புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள்லாம் நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி புதிய புதிய நீர்வீழ்ச்சிகள் மாதிரி தோன்ற இடங்கள் எல்லாமே அந்த நதிகளுக்கான ஒரு தோற்றுவாயாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் வந்து வான்மலையின் மூலமாக அவைகள் வந்து தண்ணீரை பெற்று சிறு சிறு நீர்வீழ்ச்சிகளாக அங்கெல்லாம் தெளித்து அவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நதியாக ஒரு உருவெடுத்து சேலத்துக்குள்ள வருது. அப்படி வரும்போது இது இங்க தான் தோன்றுது, இந்த இடத்துல தான் தோன்றுது, இல்ல இதுக்கு மேல இன்னொரு இடத்துல இது இதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாய தோற்றத்தை இந்த நதி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட இடத்துல ஒரு முக்கியமான தோன்றுகின்ற ஒரு இடம் அப்படின்னு நம்ம ஒரு இடத்த சொல்லலாம். அது எங்க அப்படின்னு சொன்னா மஞ்சவாடி கணவாய். மஞ்சவாடி கணவாய்க்கு அருகில வெள்ளையப்பர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த சிறு சிறு ஓடைகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு நதியாக அந்த பகுதியில தோன்றி அவைகள் அப்படியே சேலம் சமவெளியை வந்து அடையுது. அந்த கணவாயிலிருந்து சேலம் சமவெளி அடையுது. இந்த இடம் வந்து நம்ம சொல்லலாம், அதாவது ஏற்காடு மலையினுடைய கிழக்கு சரிவு. அந்த சரிவுல வேடம்பட்டி மலைன்னு ஒரு சின்ன ஒரு மலை இருக்கு. அந்த மலை பகுதியில தான் இது தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இடத்துல அது வந்து சில ஓடைகளோடு இணைந்து ஒரு ஒரே ஓடையாக இந்த வெள்ளையப்பர் கோயில் பகுதியில உருவெடுக்குது. உருவெடுத்து இப்படி வந்து திருப்பணி முத்தாறு மஞ்சவாடி கணவாய் வழியாக அந்த வெள்ளையப்பர் கோயில் பக்கத்துல வரும்போது தான் அது வந்து ஒரு நதியாக ஒரு பிறவி எடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அந்த பக்கம் வந்து சாலையும் இருக்கு. அதாவது கணவாயின்னு சொன்னா மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப், ஒரு இடைவெளி. அந்த இடத்துல தான் இந்த சேலத்துக்கு வருவதற்கான ஒரு சாலையும் இருக்கு. அதனால இந்த சாலையின் பக்கத்திலேயே பாலங்கள் ஊடாக அந்த சாலைக்கு நடுவுல அமைக்கப்பட்டிருக்க இந்த பாலங்களின் ஊடாகவும் இந்த நதியானது தன்னுடைய ஆரம்ப இடத்தை வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நதி வந்து இப்படி தோன்றி வடக்கிலிருந்து சேலம் பகுதிக்குள்ள வந்து தெற்கு நோக்கி ஓடுகிறது. தெற்கு நோக்கி ஓடி அது வந்து அப்படியே சேலம் பகுதியெல்லாம் தாண்டி இப்படி போகும்போது அது வந்து அதனுடைய தாய் நதியான காவிரியோட நன்செய் இடையாற்று அப்படின்ற ஒரு பகுதியில அது இணையுது. நன்றி, வணக்கம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
3: இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரதி டிஜிட்டல் அகாடமி.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நம்ம கூடவே பிரபாகரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட டிஜிட்டல் பாரதி அகாடமி மூலியமா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். பொதுவாகவே TNPSC அப்படின்னா ரொம்ப கஷ்டமான எக்ஸாம், அதை வந்து நம்ம படிக்க முடியாது, ஏன் படிக்கணும், அது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ட்டு நிறைய தவறான எண்ணங்கள் இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்?
4: TNPSC எக்ஸாம் இப்போ ஒரு கடந்த ஒரு 20 வருடத்திற்கு முன்பு இதில் வந்து ஊழல் இருந்தது அப்படின்னா இருந்திருக்கலாம். அப்போ வந்து ஒரு பொய்மையை எல்லாத்தையும் பரப்பிட்டு இருந்தாங்க, பணம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து அரசு வேலைக்கு போக முடியும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற எக்ஸாம் 100% டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதி முடிச்சதுக்கப்புறம் OMR டெஸ்ட்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாமாக இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர், அதாவது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நான் 200 கேள்விக்கு 150 போட்டு எனக்கு வேலைக்கு வரல அப்படின்றது சொல்லவே முடியாது. அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது எக்ஸாம். ஒரு எக்ஸாமில் ஒரு சென்டரில் சரியாக நடக்கலை அப்படின்றதுனால எக்ஸாமவே கேன்சல் பண்ணுறாங்க. இதில் 100% டிரான்ஸ்பரண்டோடு நடக்குது. ஸோ இங்கே வந்து பணம் இருக்கிறவங்க தான் வேலைக்கு போகணும் அப்படின்றது இல்லை. ஒரு TNPSC எக்ஸாமுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அப்ளிகேஷனுடைய சார்ஜ் வந்து 150 ரூபா போட்டுட்டு இந்த எக்ஸாமுக்காக ஒழுங்காக படிச்சிருந்தீங்க.

0: ஒரு வேலையை கவர்மெண்ட் உங்களுக்கு தந்துடுது. அதுவே விமனுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைம் வந்து பணம் கூட கட்ட தேவையில்லை. அது மாதிரி ஒழுங்காக படித்தா போதும் இந்த வேலையை வாங்கிடலாம் அப்படின்ற நிலைமை தான் இப்போ இருக்குங்க. நோ ஷார்ட்கட்ஸ், எனக்கு இந்த அதிகாரி தெரியும் நான் இந்த வேலைக்கு போயிடுவேன் அப்படின்றது கிடையவே கிடையாது. மோஸ்ட்லி நடக்கக்கூடிய எல்லா தேர்வுகளையும் டிஎன்பிசி இப்போ எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால டிரான்ஸ்பரன்சி நிறையா இருக்குங்க. ஸோ அக்கௌண்டபிலிட்டியோடவும் இருக்காங்க. டிஎன்பிசி ஒரு எக்ஸாம் நடத்துனாங்கன்னா ஒரு ரெண்டரை மாதத்தில் ரிசல்ட்டை போட்டுடுறாங்க. ரிசல்ட் வந்து ஒரு மாதத்தில் கவுன்சிலிங் நடத்தி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே தந்துடுறாங்க. நம்ம செய்ய வேண்டியது தொடர்ந்து படிக்க வேண்டியது. இப்போ நான் தோத்து போகிற மாதிரி இருந்தேன் அப்படின்னா நான் வதந்தியை பரப்புவேன், இந்த எக்ஸாம் சரியாக நடக்கலை அப்படின்ட்டு. அது வந்து என்ன ஆகிடும், நல்லா படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் மனசுலேயும் வந்து இந்த எக்ஸாம் சரியாக நடத்தலையோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த எக்ஸாம் நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம்.
1: அதாவது தோல்வியை சந்தித்தவங்க மட்டும்தான் வதந்திங்களை பரப்புவாங்க. ஸோ நம்ம அந்த வதந்திங்களை வந்து நம்பாமல் நம்மளோட கோலை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து இந்த டிஎன்பிசி தேர்வுக்காக மாணவர்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அவங்க செய்யக்கூடிய தவறுகள்லாம் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இந்த எக்ஸாமு எல்லாருமே பண்ணக்கூடிய முதல் தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும். நீங்கள் ஆறாவது படிக்கிறீங்கன்னா ஆறாவது புக்கு தான் வாங்கி படிக்கணும் இல்லைங்களா? நீங்கள் அஞ்சாவது புக்கே படிச்சுட்டு இருந்தால் அதுதான் எல்லோரும் செய்யக்கூடிய தப்பு. சிலபஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை படிக்காமல் எல்லோரும் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் இப்போ 10th சோஷியல் சயின்ஸ் புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதில் முதல் உலக போர், இரண்டாம் உலக போர்லாம் இருக்கும். அதுக்கும் நம்மளுடைய சிலபஸ்க்கு சம்மந்தமே இல்லை. சிலபஸில் என்ன இருக்கோ அதை ஸ்கூல் புக்கில் படிக்கணும். ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாத்தையும் படிக்கக்கூடாது. இதுதான் கையில் கிடைச்சது எல்லாத்தையும் படித்தா வேலை கிடைச்சிரும் அப்படின்ற இதெல்லாம் இல்லைங்க. ஸோ சிலபஸை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? சிலபஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புக்கை சிலபஸை ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர். புக்கை மட்டும் படிச்சுட்டு அடுத்து ரிவிஷன் பண்ணுறப்ப அந்த புக்கை தேடுவாங்க. அது மாதிரி 10 புக்கு 20 புக்கு இருக்கும், எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண முடியாது. இந்த எக்ஸாம் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு விஷயத்தை படிக்கிறோம், படித்ததை ரிவிஷன் பண்ணுறோம், ரிவிஷன் பண்ணதை டெஸ்ட்டாக எழுதி பார்த்தோமா அப்படின்றது தான். இதுதான் வந்து இந்த எக்ஸாமுடைய பாஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இந்த எக்ஸாமில் தோக்கிற நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதாத தான், எக்ஸாம் எழுதி தான் தோப்போம். அந்த எக்ஸாம் நம்ம முன்னாடியே எழுதிட்டோம் அப்படின்னா அதற்கான ஒரு பயிற்சி வந்துடும், நம்ம எங்கே வீக்காக இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதை பண்ணாமல் நிறைய பேர் சும்மா திரும்ப அந்த மெட்டீரியலத்தை படிச்சுட்டு இருப்பாங்க. படிக்கிறதோடு இல்லாமல் க்வெஸ்சன் பேப்பர் அட்டன் பண்ணி பார்த்தாவே போதும், ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுறப்ப எது வீக்குன்னு தெரியும், அதை ரிவிஷன் பண்ணுறப்ப அதை மட்டும் நம்ம அந்த பாட்டை மட்டும் நல்லா படிச்சிடணும். இந்த ப்ராசஸை யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க. அவங்க எதிர குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருவாங்க.
1: கண்டிப்பாக இந்த மாதிரி தவறுகள் நிறைய மாணவர்கள் செய்வாங்க. பட் அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் சூப்பராக அவங்க படிக்கலாம் அப்படின்றத ரொம்பவே அழகாக சொன்னீங்க சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பிரபாகரன் சார், மாணவர்கள் வந்து டிஎன்பிசி தேர்வு எழுதும் போது என்ன மாதிரியான தவறுகள் செய்யறாங்க, அதை செய்யாம இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களையும் பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இனிப்பிரன் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரதி டிஜிட்டல் அகாடமி.
4: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே பிரபாகரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட டிஜிட்டல் பாரதி அகாடமி மூலமா மாணவர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ரொம்பவே முக்கியமான விஷயத்தை தான் பேச போறாரு. வாங்க தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த தேர்வுக்கான விளக்கமே மக்கள்கிட்டையும் சரி மாணவர்கள்கிட்டையும் சரியான புரிதல் இல்லாமல் இருக்கு. அதை கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்ல முடியுமா சார்?
5: இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டு ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஒரு கிளர்க்காக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம். இதே தான், இதே படிநிலைகள் தான் குரூப் 4. குரூப் 4 அப்படின்றது ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடரில் ஒரு விஏஓ. விஏஓ அப்படின்றது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஒரு சிறு அழகோடைய, அதாவது இந்த நிர்வாகத்தை ஒரு பெரிய எந்திரமாக எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு பல் சக்கரம் மாதிரி இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் குரூப் 4 கேடரில் இருப்பாங்க. நிறைய பேர் இருப்போம். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஸ்க்ரூ மாதிரி, அந்த மாதிரி நிறைய போஸ்ட்டு குரூப் 4 லெவலில் இருக்கும். ஒரு கலெக்டரேட் போகிறீங்க அப்படின்னா ஒரு கலெக்டர் இருப்பார், அவர் கீழே ஒரு டிஆர்ஓ இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஆர்டிஓ ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து தாசில்தார் வந்து ஒரு 20 பேர் இருப்பாங்க, தாசில்தார் கீழே டெப்டி தாசில்தார் ஒரு 40 பேர் இருப்பாங்க, அதுக்கு கீழே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு 60 பேர் இருப்பாங்க, அதுக்கு கீழே வில்லேஜஸ் வந்து ஒரு 120 வில்லேஜ் இருக்கும், 120 விஏஓ இருப்பாங்க. ஸோ அந்த விஏஓ அப்படின்றது நமக்கு குரூப் 4 வருங்க. நம்மளுடைய சபார்டினேட் சர்வீஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது அதுதான். ஸோ அதனுடைய சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபா இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பே கமிஷன், 8th பே கமிஷன் வந்துருச்சு அப்படின்னா சம்பளம் ஒரு 45,000 ரூபாயாக மாறும். ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதி நான் போகிறேன் அப்படின்னா ஒரு குமாஸ்தான் சொல்லுவோம், ஒரு கிளர்க்கு வேலைக்கு நம்ம போவோம். ஸோ அதில் வந்து ஒரு 45,000 ரூபா சம்பளத்தில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடரில் நீங்கள் போவீங்க. அதுவே குரூப் 2A இருந்தால் அதை விட கொஞ்சம் இதனுடைய அடுத்த ப்ரமோஷன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம், ஒரு அசிஸ்டன்ட் கேடரில். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் கேடரில் நீங்கள் போவீங்க. இப்போ HRNC டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து ஒரு ஆடிட் இன்ஸ்பெக்டராக போகிறேன் அப்படின்னா குரூப் 2A போவீங்க. குரூப் 2 அப்படின்றது சப் ரெஜிஸ்டராக நீங்கள் போவீங்க, முனிசிபல் கமிஷனராக போவீங்க. அப்புறம் வணிக வரித்துறை அப்படின்ட்டு இருக்கும், சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதில் வந்து டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக போவீங்க. ஸோ இது மாதிரி அது வந்து ஒரு கெசடட் ஆஃபீஸருடைய ஆரம்ப நிலை. ஸோ அந்த கேடரில் நீங்கள் குரூப் 2 போவீங்க. குரூப் 1 அப்படின்னா டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ், அப்புறம் டெப்டி ரெஜிஸ்டார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இது மாதிரி ஒரு மாவட்ட அளவில் ஒரு முதன்மையான பணியாக இருக்கும். அது மாவட்டத்தோடைய அதிகாரியாக போவீங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் ஒரே ஒரு அதிகாரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த அதிகாரியாக நீங்கள் போவீங்க. இதே நீங்கள் வந்து ஒரு டெப்டி கலெக்டராக போவீங்கன்னா அந்த மாவட்டத்தில் ஒரு 3 டெப்டி கலெக்டர் இருப்பாங்க, அதில் ஒரு ஆளாக போவீங்க. நீங்கள் அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் ஐஏஎஸ் கேடர் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த தேர்வு பணிகள் இதுதான். ஸோ இந்த எக்ஸாம் நம்ம போகிறோம் அப்படின்னா குரூப் 4 இருந்தால் ஒரே ஒரு நிலை தான். அதுவே குரூப் 2, 2A இருந்தால் 2 நிலை தேர்வு இருக்கும். முதல் நிலை தேர்வு, அப்புறம் முதன்மை தேர்வு, ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதுவே நீங்கள் குரூப் 1 போகிறீங்கன்னா 3 நிலைகள் இருக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், அடுத்தது இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ 3 பேப்பர் நீங்கள் எழுதுவீங்க குரூப் 1 இருந்தால். குரூப் 2 இருந்தால் ஒரு பேப்பர் தான் மெயின்ஸ் நம்ம எழுதுவோம். ஸோ எக்ஸாமுடைய சிலபஸ் வந்து பேசிக்காக நம்ம 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்க புக்கில் இருக்கக்கூடியது தான் அடிப்படை. அதில் இல்லாமல் ஒரு 50% வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இப்போ நீங்கள் பாரதியார் யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, பெரியார் யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்கன்னா அந்த டிகிரியில் என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ அதை நம்ம எடுத்து படிக்க போகிறோம். குரூப் 4 இருந்தால் ஸ்கூல் புக்கோட நிப்பாட்டிக்கலாம். 12th வரைக்கும் இருக்கிறத நான் ஒழுங்காக படிச்சிட்டேன்னா ஒரு குரூப் 4 அதிகாரியாக நம்மளால் மாற முடியும். ஸோ இதுதான் குரூப் 2, குரூப் 4, குரூப் 1க்கான படிக்கிற முறை, அப்புறம் வேலைங்க.
4: சூப்பர் சார், முக்கியமாக குரூப் எக்ஸாமோட பிரிவுகளோட விளக்கத்தை ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது எந்த தேர்வை வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுத்தால் அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
5: ஓகே, அது வந்து நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்து. 10வது ஒருத்தவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம், அவங்க எலிஜிபிள். 18 வயது நிறைவடைந்து இருக்கு அப்படின்னா நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். ஸோ பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தகுதி. அதே மாதிரி ஏஜ் வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அதுவே குரூப் 2A அண்ட் குரூப் 1ஆக இருந்ததுன்னா 21 வயது உங்களுக்கு முடிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் ஒரு டிகிரியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் நம்ம. ஸோ திறன் அடிப்படையில் தான் இந்த தேர்வு. திறன்னா நான் பெரிய ஐஐடியில் படிச்சிருக்கணுமா, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ ரொம்ப சாதாரணமானவர்கள், நீங்கள் இப்போ கூட ஒரு அரசு அலுவலகத்தில் போய் யார்கிட்டையாவது ஒரு பட்டா மாறுதலுக்காக ஒரு கிராம நிர்வாக அதிகாரிக்கிட்டேயோ இல்லை ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்டையோ நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான பாமர மக்களாக தான் இருப்பாங்க. அவங்க வானத்தில் இருந்தெல்லாம் குதிச்சிருக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும். ஸோ அப்போ எல்லாருக்குமான தேர்வு தான் இது. எனக்கு வந்து குரூப் 4 என்னோடய நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு அரசு வேலை அப்படின்றது முதல் படி, ஒரு குரூப் 4 நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து வந்துருச்சு அப்படின்னா அதை விட நிப்பாட்டிடாமல் அடுத்து குரூப் 2 2A குரூப் 1 நம்ம போகலாம். ஏன்னா இந்த பட்டத்தோடைய அந்த கயிற்றை பிடிக்கிற மாதிரி தான், அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா பட்டத்தை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மேலே வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னாவே போதும். இதற்கான தகுதிகள் அப்படின்றது கல்வி தகுதியும் வயதும் இருக்குது, அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டிகிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் குரூப் 1 போகலாம்.
4: எல்லா தேர்வுமே முக்கியமானது தான், அந்தந்த தேர்வை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கு முக்கியமாக தேவையானது அவங்களோட டிகிரியும் வயதும் தான் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பிரபாகரன் சார் அவரோட பயணத்துல முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட பேசினாரு, இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இன்னிப்பின் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரதி டிஜிட்டல் அகாடமி. நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நம்ம கூடவே பிரபாகரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட டிஜிட்டல் பாரதி அகாடமி மூலியமா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், இப்போ வந்து டிஎன்பிசி தேர்வுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணி மாணவர்கள் படிக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றீங்களா?
2: ஸோ டெய்லி படிக்கணுமானா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு நம்ம டெய்லியும் படிக்கணும். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னா 16 லட்சம் பேர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிப்பாங்க. ஸோ யார் ஆரம்பத்துலேருந்து படிப்பாங்கன்னா ஒரு 30,000 பேர் தான் படிப்பாங்க 3,000 பேருக்கான வேலைக்கு. இப்போ நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு 15 சப்ஜெக்ட் இருக்குது இதில். ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்டையும் நான் ஸ்கூல் புக்கில் என்ன படிக்க போகிறேன், ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அடுத்தது நான் என்ன படிக்க போகிறேன், டிகிரி ஸ்டாண்டர்டில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருக்கும், மார்க்கெட்டில் நிறைய கைடு இருக்குது இப்போ. ஸோ அதை நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்தியன் பாலிட்டி அப்படின்னா அதை 6 பாட்டாக 7 பாட்டாக பிரிச்சுட்டு ஒரு ஒரு பாட்டும் சோர்ஸ் நான் எங்கேருந்து படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பத்திலே வகுத்துருந்தோம். அன்னைக்கு நான் அதை திருப்பி படிக்கிறேன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னா, படித்ததோடு நிப்பாட்டாமல் ஒரு 1 வீக் கழித்து அதை ரிவிஷன் பண்ணுறேன்னா அந்த ரிவிஷனுக்கான பிளானையும் நம்ம போட்டுருந்தோம். இந்த எக்ஸாமை திரும்ப திரும்ப படிக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணுறாங்க. ஒரு டைம் நான் படிச்சுட்டு விட்டேன் அப்படின்னா நம்மளுடைய மெமரி வந்து பெர்மனன்ட் மெமரியாகவே இருக்காது, பஃபர் மெமரியாக தான் இருக்கும். எது பெர்மனன்ட் மெமரிக்கு போகுதோ அதுதான் எக்ஸாம் மால்ல நமக்கு ஆன்சராக வரும். அதை தொடர்ந்து நம்ம பண்ணணும். ப்ராப்பராக நான் படிக்கிறேன், படித்ததை நோட்ஸ் எடுக்கிறேன், நோட்ஸ் எடுக்கிறத டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்றத நீங்கள் வகுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாங்க.
1: அதாவது தொடர்ந்து படித்தாலே போதும், அதுவே வந்து ரெகுலர் பிளானாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்தது உங்களோட டிஜிட்டல் பாரதி அகாடமியில் படித்து நிறைய மாணவர்கள் வந்து அரசு வேலைக்கு போயிருப்பாங்க சார், அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்கிறீங்களா?
2: நிறைய பேர் படித்து போயிருக்காங்க. ஸோ இதில் ஒரு 2-3 பேர் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர்லாம் அவர் வந்து குரூப் 2A எக்ஸாமில் கிளியர் பண்ணி ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டராக போனார். அவருடைய 43வது வயசில் போனார். அது வரைக்கும் திருமணமே பண்ணிக்காமல் இருந்தார். நான் வேலை கிடைச்சா தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் அவங்களுடைய முழு ஃபேமிலியும் இவரை தான் பார்த்துக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணார், லோட் மேனாக தான் வேலை செஞ்சார், மூட்டு தூக்கும் தொழிலாளியை தான் வேலை செஞ்சார். அதாவது அவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு கூட அந்த வேலையை தான் செஞ்சார். ஸோ அவர் வந்து ஒரு பிகாம் கிராஜுவேட், அதுவும் வந்து கரஸ்பாண்டன்ட்ல தான் படித்தார். அவங்களுடைய அண்ணன் தவறிட்டதுனால அவங்களுடைய ஃபேமிலி இவங்க தான் பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்ற வரைக்கும் அந்த உழைப்பு வந்து உடல் உழைப்பு சார்ந்தது. அந்த 10 மாதம் படிச்சுட்டு எப்பயும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் அந்த 2 மாதம் மட்டும் அதற்கான சம்பளத்தை அவர் சம்பாரித்து வச்சுட்டு 2 மாதத்து குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்றத விட்டுட்டு அந்த சம்பளத்தை வச்சு ஏற்கனவே சம்பாரித்ததை வச்சு பார்த்துட்டு திரும்பி படிப்பார், 2 மாதம் படிப்பார். அதனால் அவருக்கு முதல் அட்டம் 2வது அட்டம் அப்படின்னு கிடைக்காம அவருடைய 7வது 8வது அட்டம்ப்டில் தான் கிடச்சிதுங்க. இப்போ 43 வயசில் திருமணமும் ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா செட்டில் ஆகிட்டாருங்க. டெஸ்டியூட்டட் விடோவாக ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு அவங்களுடைய 34-35 இயர்ஸில் இறந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து நிர்கதியாக இருக்காங்க, யாருமே ஆதரவே இல்லை. ஸோ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிஸ்ட்ரிபியூட் விடுவுக்கு ஒரு கோட்டா இருக்குது. அந்த கோட்டாவில் விமன் ரிசர்வேஷனில் 10% அப்படின்றத அவங்களுக்கு தராங்க, ஆதரவற்ற விதவையாக இருந்தாங்கன்னு தராங்க. ஸோ அந்த கோட்டாவை யூஸ் பண்ணி ஸோ அவங்களுடைய அதுதான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் டிஎன்பிசி அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கான தேவையே இல்லாமல் இருந்தது. அவங்க ஹஸ்பண்ட் இருந்த வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. காலேஜ் முடிச்சு அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலே இருந்தது. இப்படி ஒரு துக்க சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க படிக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்ன படிக்கணும் ஏது அப்படின்றது தெரியல. ஒரு ப்ரிலிமினரியில் பேசிக்ஸாக அதாவது ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்காருன்னா அதில் முக்கியமான ஒரு 4 சப்ஜெக்ட் மட்டும் படித்தாங்க. ஜென்ரல் தமிழ் படித்தாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. மெயின்ஸு நிறைய டைம் கொடுத்துருந்தாங்க, அப்போ வந்து ஒரு 7-8 மாதம் இருந்தது. தொடர்ந்து அது வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் எக்ஸாமாக இருந்தது மெயின்ஸ் எக்ஸாம். அப்போ அதை முழுசாக எழுதி அவங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணாங்க. இப்போ ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக வேலை செய்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய ஒரு பாமரத்தனம் கூட இல்லை, ரொம்ப அடிமட்ட லெவலில் இருந்து ஒரு குரூப் 1 அதிகார ஆகிற வரைக்கும் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஓல வீட்டில் இருந்தவர் இப்போ நடந்த குரூப் 1 எக்ஸாமில் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸாக வந்து மாறி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய தொடர் முயற்சி தான், எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். மாணவர்கள் படிக்கிறாங்களா அவங்க

0: தொடர்ந்து படிக்கிறாங்க. அதை நாங்கள் கூட இருந்து கொஞ்சம் கைட் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி முழு வெற்றி முழு பொறுப்பும் அவங்களோட தாங்க.
1: சூப்பர் சார், கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் அவங்களோட கனவுகளை வந்து உங்களோட அகாடமி மூலமா நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பிரபாகரன் சார், அவங்களோட அகாடமியில படிச்சு நிறைய மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் போய் இப்போ என்ன வேலையில இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இனிப்பெரிய ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
1: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரதி டிஜிட்டல் அகாடமி. இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே பிரபாகரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட டிஜிட்டல் பாரதி அகாடமி மூலியமா மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கோச்சிங் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ டிஎன்பிசி தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாணவர்கள் வந்து அதிகமாக மன அழுத்தத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் உங்களுடைய அறிவை சோதிக்கிறதோட இல்லாமல் உங்களோட பொறுமையும் சோதிக்கும். காலம் ரொம்ப ஆகும், ஒரு வருஷம் கூட ஆகும். ஒரு எக்ஸாமில் நீங்கள் ஒரே ஒரு கேள்வியில் தப்பாக இருப்பீங்க, கட் ஆஃப் 150 இருக்கும், நீங்கள் 149 எடுத்திருப்பீங்க. ஆனால் திருப்பி ஒரு வருஷம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே திருப்பி படிக்கணும். ஸோ கண்டிப்பாக மன அழுத்தம் அப்படின்றது இருக்க தான் செய்யுங்க. மோஸ்ட்லி இந்த எக்ஸாமுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் ஒரு வருஷம் எடுத்து நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்ல தெளிவாக உட்காந்து லீவ் போட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சிங்கனாவே போதும், இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது ஒரு புலி வாழை பிடிச்ச கதையாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த படித்ததோட வெளிக்காட்டல் வந்து ஒரு வேலை வாங்குறது தான். அந்த வேலை வாங்குற வரைக்கும் நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம், திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருப்போம். ஏஜ் முடிகிற வரைக்கும் நம்ம படிச்சிட்ருப்போம். ஏஜுங்கிறது குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 39 வயசு இருந்தது, இப்போ அடுத்து வர நோட்டிஃபிகேஷனில் 37 வயசு இருக்குங்க. அந்த 37 வயது ஆகிற வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருப்போம். ஸோ நிறைய மன அழுத்தம் இருக்கும், நிறைய பொருளாதார இழப்புகள் இருக்கும், நிறைய உறவுகளுடைய இழப்புகள் இருக்கும். இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு யார் படிக்கிறாங்களோ அவங்க ஒரு நல்ல அதிகாரியாக மாறுவாங்க. இந்த சமூகத்துக்கு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் போவீங்க. ஸோ நம்ம ட்ரீமை நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணிப்போம். நாளைக்கு நான் இந்த ஆஃபீஸராக போவேன், இந்த அதிகாரத்தோடு இருப்பேன், இந்த காரில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை கேட்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா, அது அந்த அழுத்தத்திலிருந்து வெளிவரதுக்கான ஒரு வாய்ப்பு தரும்.
1: அதாவது மன அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும், பட் நம்மளோட கோலை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டே போகும்போது கிடைக்கிற வெற்றியை பார்த்து அந்த மன அழுத்தம் வந்து போயிடும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். சார், அடுத்தது வந்து டிஜிட்டல் பாரதி அகாடமியோட ஃபியூச்சர் கோல் என்னவா இருக்கும் சார்?
3: ஸோ ஃபியூச்சர் கோல் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸாக இருக்குது. இந்த எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாமுக்குள்ளே வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய புக்ஸ் நாங்கள் இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஒரு புக் அப்படின்றது போட்டிருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷ் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குரூப் 2ல கேட்கக்கூடியது அந்த புக்கு. இப்போ தமிழ் மீடியத்தில் ரொம்ப புக் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதற்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ யூபிஎஸ்சியில் நிறைய வெப்சைட் இருக்குது. இப்போ வாஜிராம் அப்படின்ற அகாடமியோட வெப்சைட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது உங்களுக்கு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா அதற்கான மெட்டீரியல் ஃபுல்லுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. அது மாதிரியான ஒரு டிசைனை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோங்க. ஸோ இந்த இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் எராவில் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக சாத்தியம்தான். ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். எக்ஸாமை சிம்பிளிஃபைடாக நம்ம எப்படி நம்ம படிக்க போகிறோம். இப்போ டிஎன்பிசி பற்றி எனக்கு ஒன்றுமே தெரில, இந்த ஒரு புக்கை பற்றி படித்தேன். தமிழ்நாடு ஒரு அறிமுகம் அப்படின்னு ஒரு புக்கு நாங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன் ஃபியூ வீக்ஸில் அது ரெடி ஆகிடும். அந்த புக்கை நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்குள்ளே வருவதற்கான ஒரு தூண்டுகோல் அந்த புக்கு ஏற்படுத்தும். அதை அடுத்து நான் படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ அதை நிறைய புக்ஸை வந்து நாங்கள் இப்போ பப்ளிஷ் பண்ணுறோம். வெப்சைட்டும் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக நாங்கள் பண்ணிட்டுருக்க விஷயங்க.
1: கண்டிப்பாக உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே எங்கள் சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துறோம். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
3: நன்றிங்க மேடம். ஸோ இந்த ஒரு அரசு வேலை அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு தாங்க. இது இவங்களுக்கு தான் அப்படின்றது கிடையாது. யாரெல்லாம் தொடர்ந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலை அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதை நோக்கி நீங்கள் போங்க, நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக ஆயிடலாங்க. நன்றிங்க.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பிரபாகரன் சார், அவரோட டிஜிட்டல் பாரதி அகாடமி மூலியமா டிஎன்பிசி தேர்வு எப்படிலாம் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே பயனுள்ளதாகவே இருந்திருக்கும். இதே மாதிரி மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: பிரதீபா.
1: எஸ், நம்ம கூட வந்துட்டு பிரதீபாவுமே வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கான தலைப்புல வந்துட்டு பேசுறதுக்காக. பிரதீபா, இன்னைக்கான தலைப்பு என்னன்னு தெரியுமா?
0: இன்னைக்கான தலைப்பு எந்த எதிர்கால இந்தியாவுக்கு அடிப்படை உற்பத்தி துறையா இல்ல சேவை துறையா?
1: கண்டிப்பா பிரதீபா, இப்ப எதிர்காலத்துல இந்தியா இப்படி வந்துட்டு பிரைட்டா ஆகணும், இப்படி வந்துட்டு சூப்பரா ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன தேவை? உற்பத்தி துறை அதாவது ஃபேக்டரி இந்த மாதிரியா, இல்ல சேவை துறை தகவல் தொழில்நுட்பம் அறிவு ஏஐ இந்த மாதிரியா? இதுதான் வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இப்போ ஏஐன்னு சொன்ன உடனே கண்டிப்பா உங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏஐ பத்தி?
0: ஏஐனா கண்டிப்பா நம்ம இப்ப எது கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணிடுது.
1: கண்டிப்பா பிரதீபா, என்ன இப்ப நான் ஒர்க் பண்றதை விட அது ஸ்பீடா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட போதும், ஏ கிட்ட போடணும்னா உடனே இந்தாப்பா இதான்ப்பா அதுக்கான பதில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருது. இது மட்டுமா, நம்ம ஒரு சமையலுக்கு ஏதாவது டிப்ஸ் கேட்கறனாலும் சரி, இல்ல ஹெல்த்துக்கு ஏதாவது டிப்ஸ் கேட்கறனாலும் சரி, அது கண்டிப்பா கொடுத்துருது இல்லையா?
0: ஆமாண்ணா.
1: அதே நேரத்துல தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு ஃபேக்டரி இருந்தா என்ன ஆகும்? வேலை வாய்ப்புகள் உருவாகும் இல்லையா?
0: ஆமாண்ணா.
1: இப்போ அதே மாதிரிதான் ஒரு ஃபேக்டரி ஒரு ரன் ஆகுது அப்படின்னா வேலை வாய்ப்புகள் உருவாகும், நம்மளுடைய நாட்டிலிருந்து ஏற்றுமதிகள் அதிகமாகும், ஏற்றுமதிகள் அதிகமாகும் போது பொருளாதாரம் மேம்படும், இதனால நாட்டுடைய வளர்ச்சியுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். அதே மாதிரிதான் சேவை துறையுமே, ஒரு தகவல் தொழில்நுட்பம் அதிகமாகுது, இப்போ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கம்யூனிகேஷனுக்காக தான், அதாவது ஒரு தகவலை பரிமாறதுக்காக தான். இதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் எப்படி பரிமாறுவாங்க உங்களுக்கு தெரியுமா?
0: கண்டிப்பாக தெரியும். நான் அப்போலாம் வந்துட்டு லெட்டர் மூலமாக இது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் சொல்லவே வேணாம், ஒரே செகண்ட்லயே மெசேஜ் பண்ணிடலாம், பார்க்கணும்னா வீடியோ கால் பண்ணி பேசலாம், இந்த மாதிரி ஆயிடுச்சு.
1: கண்டிப்பா பிரதீபா, இப்பெல்லாம் வந்துட்டு இப்போ அமௌண்ட் வேணுமா ஜிபே பண்ணிவிட்டோம்னா உடனே வந்துடும். ஆனா அப்பெல்லாம் வந்துட்டு தந்தின்னு சொல்லுவாங்க, தந்தி மணி ஆர்டர்னு சொல்லுவாங்க, அது மூலமா தான் வந்து பணம்லாம் வரும். அந்த அளவுக்கு அப்போ சேவை துறை இருந்துச்சு. ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆயிடுச்சு, நிறைய டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. ஸோ இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எதிர்கால இந்தியாவுக்கு அடிப்படை அப்படிங்கிறது உற்பத்தி துறையா சேவை துறையா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. சத்யா மற்றும்
0: பிரதீபா.
1: இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ஹே, என்னப்பா ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக வர?
3: சார் சார், வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் சார், அதான் லேட்டு.
2: என்னப்பா சொல்கிறேன், நீ லேட்டாக வர்றதுக்கும் போர்டுக்கும் என்ன சம்மந்தம்?
3: இல்லை சார், அந்த போர்டில் இது பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு போட்டிருந்ததா அதான்.
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்த வித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனை

0: இணையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா FM-ல இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, எதிர்கால இந்தியாவிற்கு அடிப்படை உற்பத்தி துறையா, அதாவது தொழிற்சாலைகள் இந்த மாதிரியா, இல்லை சேவை துறையா, அதாவது தகவல் தொழில்நுட்பம் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரியா அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ ஒரு நாடு வல்லரசாக இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுடைய தொழிற்சாலைகள் தான் முதல் அடையாளம். காரு, அதுக்கப்புறமா மின்னணு பொருட்கள் அதாவது எலக்ட்ரிசிட்டி எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறமா மெடிசன்ஸு, அதுக்கப்புறமா இயந்திரங்கள், துணி, உணவு பதப்படுத்துதல், இது எல்லாமே உற்பத்தி துறை தாங்க. உற்பத்தி துறை அப்படிங்கிறது அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். படித்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் டிப்ளமோ ஐடிஐ தொழிற்கல்வி படித்தவங்களுக்கும் கிராமத்து இளைஞர்களுக்குமே அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். அதே மாதிரி நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணனா அந்நிய செலவாணிகள் அதிகரிக்கும். அதே மாதிரி மேட் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உலகம் முழுக்க சொல்லணும்னா தொழிற்சாலைகள் கண்டிப்பாக நம்முடைய நாட்டில் வளரணும். ஒரு நாட்டுக்கு தேவையான முக்கிய பொருட்களை நாமே தயாரித்தோம் அப்படின்னா வெளிநாட்டை நம்பியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அதுக்காகவே கண்டிப்பாக வந்துட்டு தொழில்துறை முக்கியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இதே மாதிரி அவங்களுடைய கருத்துமே, அதாவது நம்மளுடைய நேயர் ஒருத்தர் வந்துட்டாரு, அவருடைய கருத்துலையுமே நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாரு. நம்மளுடைய நாடு வளர்ச்சி பெறுவதற்காக அதுக்கு அடிப்படையாக இருக்க போகிறது என்ன, உற்பத்தி துறையா இல்லை சேவை துறையா அப்படிங்கிறத பற்றி அவருடைய கருத்துக்கள் வந்து பகிர்ந்துக்க போகிறாரு. இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம நாடு வந்துட்டு உற்பத்தி துறை அப்படின்னா என்ன, நம்மளோட நாட்டுடைய உற்பத்தி துறைங்கிறது நம்ம வந்துட்டு இந்த ஃபேக்டரி இதெல்லாம் இருக்க முடியாது அதுதான். இப்போ அவருடைய கருத்துக்களை கேட்டலாமா? ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். வணக்கம் தம்பி.
5: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
6: கிடைக்கும் குடும்பங்களும் நல்லா இருக்கும், நம்ம நாடும் முன்னேறும். நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம ஏராளமா பொருள்களை முன்னேற்ற ஏற்றுமதி செய்யலாம். வெளிநாட்டுல இருந்து அங்கிருந்து நாம சில பொருள்கள் வாங்கலாம், இங்க இருந்து பல பொருள்கள் அனுப்பலாம். தொழில்துறை தான் வந்து நம்மளுக்கு முன்னேற்றத்துக்கு வழிங்க நம்ம நாட்டுக்கு.
5: சூப்பர்ண்ணா, சூப்பர். சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பரிந்துட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா.
6: நன்றிங்கண்ணா.
5: கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது.

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21ஆம் தேதி PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா FM வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: வராக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா இது உன் தம்பி தான் போலவா, போய் பார்க்கலாம்.
1: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்த்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பயன்படுத்துவோம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, எதிர்கால இந்தியாவுக்கு அடிப்படை எது, உற்பத்தி துறையா இல்லை சேவை துறையா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நண்பர்களும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் மூணு ஆளவண்ணே.
3: அண்ணா சத்யாண்ணா.
4: தொழில்நுட்பத்துல வருதான் கேக்குறீங்க இல்லையா? ரெண்டு பேர் சொல்லிருக்கீங்க. தகவல் தொழில்நுட்பத்துல இந்தியா எதிர்காலத்துல வரணும்னு நினைக்கிற காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கைபேசி வந்துச்சுங்கள எல்லா பாத்தீங்கன்னா, யூபிஐ ஆன்லைன் மூலம் மாத்துறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த மாதிரி வந்துச்சுங்க. அது மாதிரி வந்துச்சு எல்லாரும் கற்றுக்கோ. இப்ப எப்படின்னு கேட்டீங்க, இப்ப எனக்கு மாதிரி 60-62 வயசு இருக்கிறவங்க எல்லாம் சின்ன 30 பையன்லாம் அது அட்வான்டேஜ் இருக்கு, அவங்ககிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதே இருக்குதுங்க. பேசுறது இது வந்து இதுதான் நமக்கு தெரியக்கூடிய மற்ற முக்கியமான இல்லை, எனக்கே தெரியாது. அதுக்கெல்லாம் அவங்க அது முன்னாடி இருக்கிறாங்க. ஐடி கம்பெனியும் தகவல் தொழில்நுட்பம் எல்லாருமே அரசு வேலைக்கு போக முடியாது இல்லைங்களா? தனியார் துறை வேலைகள் எல்லாம் போய் வெளிநாட்டிலிருந்து தகவல் வேலையை வந்துட்டு நம்ம அந்நிய செலாவணி கொடுக்குற மாதிரி அங்கிருந்து அரசுக்கு வரி கிடைக்காம பணங்களை அனுப்புறாங்க இல்லையா? அதனால தகவல் தொழில்நுட்பம் வந்து எதிர்கால இந்தியா என்னைக்கு போகிறது ஒரு ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்பவே பாருங்க எல்லாமே பெரும்பாலான இது எல்லாம் இது கைபேசி மூலமாவேதான் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு பண்றாங்க. எல்லா இதுகளுமே சேவைத்துறை மூலமா தான் எதிர்காலத்துல இந்தியா சிறப்பாக வரும் நினைக்கிறேங்க. அது எனது கருத்து. அப்படியே சத்யா சார், ஒரு பேர் மாற்றி கேட்ட எனக்கு
3: திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா கரெக்டா அவருடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டாரு. அவருடைய கருத்துக்கள் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா வந்து தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் உற்பத்தி துறையுமே ரொம்ப முக்கியம். இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பகிர்ந்துக்கோங்க. 9787-7107-8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில்தலைப்புடைய வாண்டட் வாய்ஸ் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா மற்றும்
2: பிரதீபா.
1: இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு வச்சிருக்கோம் அப்படின்னா, எதிர்கால இந்தியாவுக்கு அடிப்படை உற்பத்தி துறையா இல்ல சேவை துறையா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சத்யா, நந்தியிலும் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்
3: என்ன? பொறுத்த வரைக்கும் உற்பத்தி துறை அப்படிங்கிறது எதிர்கால இந்தியாவிற்கு அடிப்படையாக இருக்கு நான் நினைக்கிறேன். எல்லா துறைகளிலையும் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும் பொழுதுதான் அது சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு விவசாயத்துல உற்பத்தி, ஆடைகள் அதுல உற்பத்தி, இதர பேசிக்கான விஷயங்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது நிச்சயம் இந்தியா அது வந்து அடுத்த படிநிலைக்கு போவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கு. உற்பத்தி துறை கண்ட மாற்றங்கள் அப்படிங்கறதும் ரொம்ப அதிகம், உற்பத்தி துறையில இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படிங்கறதும் ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கு. சோ பிரத்யேகமாக அரசாங்கம் வந்து அதுல சில மாற்றங்கள் திட்டங்கள் அப்படிங்கறது கொடுக்கணும். உற்பத்தியில பால் உற்பத்தி, அப்புறமா கோதுமை உற்பத்தி, அப்புறமா அரிசி உற்பத்தி, இதே மாதிரி உணவு துறையில இருக்கக்கூடிய உற்பத்திகள்ல சிறப்பாக பிரத்யேகமாக இருக்கணும். அதே மாதிரி உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கறது அதிகரிக்கணும். அப்படி அதிகரிக்கும் பொழுது ஆப்வியஸ்லி வெளிநாட்டுல போய் வாங்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கட் டவுன் ஆகும். அதே மாதிரி அயல் நாட்டுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எப்பொழுதுமே தரமானது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு, அதை உள்நாட்டுல சிறப்பாக உற்பத்தி செய்து அயல் நாட்டை விட சிறப்பாக இருக்க பாருங்க அப்படின்ட்டு நான் அதை பிரகடனப்படுத்த மாத்திரம்தான் இந்தியால அடுத்த படிநிலை அப்படிங்கறதே போகும். எனவே இதுதான் முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு சேவை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்ப்பா.
1: சூப்பர் அண்ணா, ரொம்ப சூப்பராவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
3: நன்றி சத்யா.
1: நன்றி நன்றிண்ணா. சந்திரசேகரனா ரொம்ப சூப்பராவே அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. அதாவது உற்பத்தி துறை தான் வந்து பெஸ்ட் அப்படி மாதிரி தான் சொல்றாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு நானுமே சொல்றேன். இப்போ வந்துட்டு உற்பத்தி துறை அப்படிங்கிறதா வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு தொழிற்சாலை உருவாகுது அப்படின்னா தான் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும். வேலைவாய்ப்புகள் உருவாகும் போது தான் அவங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட வாழ்க்கை நிலையாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது பிரதீபா மற்றும் சத்யா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
2: எஸ், இன்னைக்கான நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, எதிர்கால இந்தியாவுடைய அடிப்படை அப்படிங்கிறது தொழில்துறையா இல்லை சேவைத்துறையா அப்படிங்கிறது இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பில் வந்து நம்ம கூட பேசுறதுக்காக இறுதியாக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதுக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.

0: வணக்கம் வணக்கம் பாட்டி.
1: பேசலாமா?
0: பேசலாம் பாட்டி.
1: அதாவது முன்னேற்றத்துக்கு காரணம் தொழில் துறைதான். ஆனா அந்த தொழிலை செய்யறதுக்கு சேவை மனப்பான்மையோட மக்கள் செய்யணும். சேவை மனப்பான்மையோட செஞ்சாதான் ஒரு தொழில் வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடையாதா நாட்டுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். அதனால சேவை தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். தொழில் வந்து மக்கள் சுறுசுறுப்பா எல்லா வேலைகளும் நிறுத்தாம செஞ்சிட்டு இருந்தாங்கதான், சேவை மனப்பான்மையோட செஞ்சாங்கன்னாதான் தொழில் ஒவ்வொரு தொழில் முன்னேற்றத்துக்கும் முன்னேற்றம் அடையும். ஈவன் விவசாயத்துக்கும் அதேதான், மற்ற தொழில் வணிக துறைக்கும் அப்படியேதான், இல்ல கம்ப்யூட்டர் துறைக்கும் அதேதான். மக்கள் வந்து சேவை மனப்பான்மையோட செஞ்சா தொழில் தானா உயரும். தானா உயர்ந்தா நாடு தானா வளர்ச்சி அடையும். அதனால் வளர்ச்சி அடைந்தா நாமளும் இந்தியாவுல வந்து முழு மனிதர்களாகவும் இருக்க முடியும். இந்தியாவுல இருந்தா மட்டும் உலகத்துக்கே நம்ம முன்னேற்றமா தெரியும். அதனால சேவை தொழில் சேவை வந்து முக்கியம்னு நான் நினைக்கிறேன். தனி மனிதன் சுறுசுறுப்புடன் எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல்
0: எதிர்கால இந்தியாவுக்கு இது முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? தொழில்துறையா இல்ல சேவை துறையா?
2: ரெண்டுமே தான் முக்கியம். ரெண்டுமே பேலன்ஸ்டா இருந்தா எல்லாமே நல்லதே நடக்கும்
0: கண்டிப்பா. ஏன்னா தொழில்துறையும் முக்கியம், சேவைத்துறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற இந்த ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இங்கிருந்து கிளம்புறேன் நான். உங்க சத்யா மற்றும்
2: பிரதீபா
0: திரும்ப நாளைக்கு வேறு ஒரு தலைப்பில் உங்களுக்கு மீட் பண்ண வராங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் மற்றும் பிரதீபா. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திரும்ப நாளைக்கு மீட் பண்றேன். டாடா பாபா நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க உங்க கூட. அருள்

ஆரோக்கியமான பல விஷயங்களை இன்றைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. நேற்று நம்ம வந்து பேசினோம், அதாவது சில அறிகுறிகள் நமக்கு வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது, அதாவது அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதோட அந்த அறிகுறிகள்லாம், அதாவது அந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாதா அப்படின்னா இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஒர்க்கு,

நம்ம கட்டாயமாக அது கவனத்தில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க. அதாவது ஒரு டிப்ரெஷன் இருக்குது, தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு மனநல ஆலோசகரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீடித்த மன அழுத்தம், இப்போ ஒருத்தருக்கு மன அழுத்தம் இருக்குது வருடக்கணக்கில் இருக்குது அப்படின்னா அது இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க உடலில். இப்போது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் அபாயம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதனால் மன அழுத்தம் ரெகுலராக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாதுங்க. அதே மாதிரி மூச்சுத்திணறல், அதாவது இந்த மூச்சுத்திணறல் ஒருத்தருக்கு இருக்குது ரெகுலராக இருக்குது அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையோட அறிகுறியாக இருக்கலாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதயம், அதுக்கப்புறம் நுரையீரல் தொடர்பான பிரச்சனையோட அறிகுறிகளாக இருக்கலாம். இப்போ படிக்கட்டுகளில் நம்ம வந்து ஏறும்போது, நடக்கும்போது, இப்போ நார்மலாக ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தாலே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் நடந்தாலே நிறைய பேருக்கு மூச்சு வாங்கும். இப்போ ஓடனா மூச்சு வாங்கினா ஓகேங்க, ஆனால் நடக்கும்போதே மூச்சு வாங்கினது அப்படின்னாலும், படிக்கட்டு ரொம்ப ஒரு ஃப்ளோர் ஏறினாலே மூச்சு வாங்கிறது, இந்த பிரச்சனைகள் ரெகுலராக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மருத்துவரை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இது வந்து சில சமயங்களில் ஆஸ்துமா, நாள்பட்ட நுரையீரல் பிரச்சனையோட அறிகுறியாகவும் வந்திருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, சோர்வு சோம்பல், இதுவும் அதாவது நாள் முழுக்க நம்ம வந்து ஒரு எனர்ஜியோடு இருக்கணும், அந்த எனர்ஜி வந்து இல்லாமல் ரொம்ப சோம்பலாக இருக்குது, சோர்வாக இருக்குது, இது வருடக்கணக்கில் இருக்குது இல்லை மாத கணக்கில் இருக்குது அப்படின்னா அதுவும் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாங்க. பாட்டை கேட்டுருங்க.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணோபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பேர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, செர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்கள்லையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எம்ஜி ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
5: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
4: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?

0: விஷயமே தெரியாதா? ஜூலை 21st PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
1: ஓ, அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம கூட மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் சார் இப்போ ஒரு போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனவங்க அந்த பழக்கத்திலிருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நினைப்பாங்க சார், ஆனால் அவங்களால முடியாமலும் வந்து இருக்கும். இப்போ வெளிவரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் நினைக்கிற விஷயங்கள் சார், அவங்க இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாங்க சார்?
2: சார் இப்போ வந்து ஒருத்தர் வந்து போதைக்கு அடிமை ஆகிட்டோம் நம்மளால் முடியல அப்படின்றச்ச ஃபஸ்ட்டு வந்து அதோட அக்செப்டன்ஸ் தான் சார். நிறைய பேர் நம்ம பேஷண்ட் பார்க்கும்போது சார் இது எனக்கு பிரச்சனையே கிடையாது சார் அப்படின்வாங்க. நம்ம வந்து டியூடிஷன் சென்டர்லேயே நம்ம அட்மிட் பண்ணாலுமே அவங்ககிட்ட பார்க்கும்போது எதுக்கு அவங்களை அட்மிட், எனக்கே தெரியல சார் கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க நான் வேணான்னு தான் சொன்னேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்க என்ன சொன்னால் ப்ரீ கண்டம்ப்ளேஷன் சொல்லுவாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிற வரைக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஒரு யூஸாக இருக்காது. பட் ஆனால் எப்போ அவங்ககிட்ட நம்ம பேசி இல்லை சார் இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க நான் ஒரு ஒரு தொழிலாளிகிட்ட பேசுகிறேன் 2000 ரூபாய் சார் எனக்கு ஒரு நாள் சம்பளம், 2000 ரூபானா ஒரு மாதத்துக்கு 60000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ சார் குடும்பத்துக்கு கொடுப்பீங்கன்னா கொடுக்க முடியாது சார், எல்லாமே வந்து போதை பழக்கம் தான் யூஸ் ஆகும். ஸோ வந்து நமக்கு வந்து அவங்ககிட்ட சொல்லி ஓகே இப்படி நமக்கு உண்மையாக தான் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிய வச்சு அவங்கள்ட்ட கவுன்சிலிங் கொடுக்கும்போது எஸ் சார் ஆனால் எனக்கு போதை பழக்கம் நிறுத்தினா எனக்கு கை ஊதல் வந்துடும் டென்ஷன் ஆகிடும் இல்லை வந்து மனசு டல் ஆகிடும் சார் அப்படின்னா சார் இல்லைப்பா இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது இதுக்கு ஒரு கவுன்சிலிங் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தும் போது அவங்களுக்கு கவுன்சிலிங் ரெகுலராக கொடுக்குறதுனாலையும் சரி ப்ளஸ் மாத்திரைகள் கொடுக்கும் போதும் வந்து அவங்களால அந்த பழக்கத்தை வந்து வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கும் சார்.
1: கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். நிறைய விஷயங்களை வந்து புகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது ஒரு போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனவங்க அந்த பழக்கத்திலேருந்து வெளிவரணுன்ட்டு கண்டிப்பாக வந்து நினைப்பாங்க, ஆனால் வெளிவர முடியாமல் தான் தொடர்ந்து அந்த பழக்கத்துக்குள்ளாரே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த பழக்கத்தினால அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் குறிப்பாக மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து வெளிவரணும்னு நினச்சிட்டா உடனே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் போயிட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து எடுக்கும்போது மனநல மருத்துவர்கள் கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் எடுக்கும்போது பொறுமையாக அதிலிருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் விவேகானந்தன் சார் பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு அனுப்புங்க.

0: வரேன், நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நாடா பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வா ஷீலா, போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இத பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா FM, இது சோனா.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்கள் கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். மன ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு பேசுவோங்க. அப்படி நடைப்பயிற்சி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்கு மட்டும் நல்லது இல்லைங்க, மனசுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல நன்மைகள் வந்து செய்யுது. எப்படி நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹாப்பி ஹார்மோன்கள் வந்து சுரக்குதுங்க நம்ம நடக்கும்போது அப்படின்னு இல்லாமல் அந்த மார்னிங் டைமில் நடைப்பயிற்சி பண்ணும்போது சுரக்குது. இப்போ நார்மலாக நம்ம வந்து கடைக்கு கூட போகும்போது நடந்து போவோம், அது வந்து சரியான நடைப்பயிற்சி இல்லைங்க. ஓரளவுக்கு நல்லா வேகமாக வந்து நடக்கணும், ரொம்ப பொறுமையாக நடக்கக்கூடாது. நடைப்பயிற்சி அப்படின்னா வேகமாக நடக்கணும், அது மார்னிங் டைமில் நடக்கிறது அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நம்ம நடக்கும்போது நம்ம மூளையில் எண்டோர்பின் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் செரோட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரசாயனங்கள் ஹார்மோன்ஸ் வந்து இருக்குங்க. இது அந்த மார்னிங் நடைப்பயிற்சியப்போ அதிகமாக வந்து சுரக்குதாங்க. இது நம்மளுடைய மனநிலையை மேம்படுத்தும், அதே மாதிரி ஒரு ஃபீல் குட் உணர்வை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். நாள் முழுக்க நம்ம வந்து வேலை குடும்ப கவலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும்போது நம்ம உடம்புல பார்த்திங்க அப்படின்னா கார்டிசோல் அப்படின்ற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகமாகுதுங்க. தினமும் 20-30 நிமிஷம் நம்ம வந்து மார்னிங் டைமில் நடக்கும்போது மனசில் இருக்கக்கூடிய பதற்றமும் படபடப்பும் அப்படியே கம்மியாகுதாங்க. அதாவது மார்னிங் மட்டும் தான் நடக்கணுமா நாகராஜ் அப்படின்னா இல்லைங்க, மார்னிங் வந்து வேலை இருக்குது அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 5-6 அந்த டைமில் வந்து நடக்கலாம். அதுவும் ஒரு அமைதியான ஒரு சாலையாக பார்த்து நம்ம நடக்கணும். பொதுவாக அதிகமாக டிராஃபிக் இருக்கிறது, நல்லா சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு இடத்துல நடக்கிறதுக்கு பதிலாக ஒரு பீஸ்ஃபுல்லாக சைட்லலாம் மரங்கள் செடிகள் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பாதையை பார்த்து நம்ம நடக்கும்போது அது நம்மளுடைய மனநிலையை நல்லா மேம்படுத்துங்க. அதே மாதிரி டிப்ரெஷன் கவலை இந்த ஒரு விஷயங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த நடைப்பயிற்சி வந்து அதை வந்து குறைக்குதுங்க. தொடர்ச்சியாக அதில் வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து யோசிக்கக்கூடிய அந்த திறன், நல்ல கவனக்குவிப்பு திறன் நமக்கு வந்து அதிகரிக்குங்க. இது வந்து நம்ம மூளையில் வந்து நம்ம மார்னிங் நடைப்பயிற்சி போகும்போது ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் சீராக இருக்கும். ஸோ இதனால தான் அந்த யோசிக்கக்கூடிய திறனும் கவனக்குவிப்பு திறனும் கரெக்டாக வந்துருக்குங்க. இதனால் புது புது யோசனைகள் வந்து வரும், ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கவனம் செலுத்துகிற திறன் ஒரு பல மடங்கு வந்து அதிகரிக்குங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நல்ல தூக்கம், அந்த நல்ல தூக்கமும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கு கசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நமது பாரம்பரிய ஆயுர்வேத அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் ரொம்ப சிறந்த மருந்தாக இது வந்து இருக்குங்க. இதோட முக்கியமான ஆரோக்கிய நன்மைகள் அப்படின்னா, சளி, இருமல், அதுக்கப்புறம் செரிமானம், பசியின்மை, தலைவலி, சைனஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி, அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல அதிகப்படுத்துங்க. இதனால் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து வராமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, உடல் வலி, காய்ச்சல், அதுக்கப்புறம் குமட்டல், பித்தம், இந்த ஒரு விஷயங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வாக சுக்கு கஷாயம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சுக்கு கஷாயம் நம்மளுடைய தாத்தா பாட்டிங்கெல்லாம் அதிகமாக வந்து பயன்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயம்தான். சுக்கு, அதுக்கப்புறம் இன்னும் சில பொருட்கள்லாம் போட்டு அந்த சுக்கு கஷாயத்தை வந்து செய்வாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, சுக்கு காஃபி அப்படின்னு கூட இப்போலாம் வந்து அந்த பவுடர் கிடைக்குது. நம்ம வந்து நார்மலாக வீட்டில்

0: வாங்கிட்டு வந்து பயன்படுத்தலாம். தொடர்ந்து நம்ம கூட வந்து பனமருத்தப்பட்டியிலிருந்து வீரம்மா அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா வணக்கம். அம்மா அம்மா, அந்த சுக்கு கஷாயமே வந்து எப்படி செய்யலாங்கம்மா, அதை கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கம்மா.
1: ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி பொன் நேரமாக வறுத்துக்கணும். அதில் ஒரு நாலு மிளகு போட்டுக்கணும். அதில் கொஞ்சம் சுக்கு போட்டுக்கணும். கொஞ்சம் நாட்டு வெல்லம், வெல்லம் போட்டு அந்த ஒரு டம்ளர் தண்ணியாக அரை டம்ளராக சுண்ட வச்சு குடித்தது தலைவலி தானாக போயிடும்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி. அதாவது தலைவலி தானாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ அப்படின்னா, இந்த சுக்கு கஷாயத்தை நம்ம வந்து எடுத்துக்கும் போது, குறிப்பாக தலைவலி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைனஸ், இந்த தலைவலி அப்படின்றது கூட உடனே சரியாயிரும், ஆனால் சைனஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும் அது சரியாகிறதுக்கு. ரெகுலராக இந்த சுக்கு கஷாயத்தை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது சைனஸ் போன்ற பிரச்சனைகள் வந்து சரியாயிரும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இரண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலையை எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வீட்டிலேயே உடற்பயிற்சி செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் இருக்காது, அந்த ஒரு ரீசனால் வீட்டிலேயே உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றி தான் இந்த மாதம் முழுவதுமே இந்த நேரத்தில் பேசிகிட்ருக்கோங்க. அப்படி ஈஸியான ஒர்க் அவுட் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா வார்ம் அப். எந்த பயிற்சியை நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய உடம்பை அதுக்கு தயார்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதான் வந்து வார்ம் அப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே ஒரே இடத்துல நின்று லேசாக ஓடுற மாதிரி, இது வந்து ஸ்பாட் ஜாக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே அப்படியே ஓடுற மாதிரி வந்து பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அப்படி கையை வந்து சுற்றுறது, அதுக்கப்புறம் கழுத்து அப்படியே வந்து சுற்றுறது, இதெல்லாம் சினிமாவில் பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜம்பிங் ஜாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கைகளை வந்து மேலே உயர்த்தி கால்களை வந்து ஓரளவுக்கு வந்து அகலமாக வச்சுக்கிட்டு குதிச்சு குதிச்சு நம்ம வந்து செய்யணும். ஒரு 30 வினாடிகள் நம்ம வந்து செய்யலாங்க. அதற்கப்புறம் அடிப்படை உடற்பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்அப், தண்டால் வந்து நம்ம எடுக்கலாம். தண்டால் எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒரு 10 ஒரு 3 செட்டு நம்ம வந்து பண்ணலாம். ஒரு முறை 10 தண்டால் எடுத்துட்டு அப்புறம் ஒரு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 தண்டால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 தண்டால் வந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா எளிமையாக சொல்லணும் அப்படின்னா தோப்புக்கரணம், நம்ம கை வைக்காமல் காதில் கை வச்சுட்டு கூட நம்ம தோப்புக்கரணம் மாதிரி கூட பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 3 செட்டு நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புல்லப், ஏதாவது ஒரு கம்பி இருந்தது அப்படின்னா நம்ம புல்லப்பும் கூட வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணால் போதுங்க. புல்லப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ரொம்ப 10 கவுண்டெல்லாம் பண்ணவே முடியாது. ஒரு ஹெல்ப் இருந்தால் 10 கவுண்டு ஈஸியாக பண்ண முடியும். ஹெல்ப் இல்லை அப்படின்னா ஒரு 3 கூட நம்ம வந்து ஒரு 3 செட்டு பண்ணாலே அதுவே வந்து ஒரு பெரிய பலம் நம்ம ஷோல்டருக்கும் கைக்கும் வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை எப்போ பெற முடியும் அப்படின்னா ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக பெற முடியுங்க. இந்த விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா

இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் ஃபோன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனாஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் திவாக்கரையன் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான சமையான ஏஐ வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏஐ வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த வெப்சைட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு சமையான வெப்சைட் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல்லாக இதை கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ எடிட்டிங்க்குன்னு நான் சொல்ல போகிற வெப்சைட்டோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, wisecut.ai wisecut.ai அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பெயர். இந்த ஒரு வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களோட வீடியோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லும். அந்த லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஒரு எடிட்டாக பண்ணிக்க முடியும். அதாவது எப்படின்னா, கட் பண்ணுறதுலேருந்து அது எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு வீடியோவில் எடிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய வீடியோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றா ஹைலைட் பண்ணுன்னா, இதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி இதுலயே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதுனால உங்களோட வீடியோ எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் அதை ஈஸியாக வந்து அதுவே அனலைஸ் பண்ணி அதுக்கான கேப்ஷனையும் மற்ற லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட்டும் இதுவே ஈஸியாக பண்ணி கொடுத்துரும். இதுக்காக நீங்கள் மேனுவலாக ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டோரி போர்டு பேஸ் பண்ணி உங்களால் வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறீங்க, வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது, சைலண்ட்டான கேப் இருக்குது. அந்த சைலண்ட்டான கேப்பையும் இது ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இதில் உங்களால் பேக்ரவுண்ட் மியூசிக்கே ஆட் பண்ணிக்க முடியும், ஸ்மார்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு வீடியோவில் பேசுகிறீங்க அப்படின்னா, அந்த பேசுகிற இடத்துல மட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்கை கம்மி பண்ணிவிட்டு பேசாத இடத்துல அந்த மியூசிக் போட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனும் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட பெயர் wisecut.ai. இது வெப்சைட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட்டில் தான் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கரையனுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசிவம்

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21st பிஏஎஸ் ஈவன்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அதை சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்

இந்த மொபைல்லையும் அப்படி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. பின்னாடி உங்களுக்கு டூயல் கேமரா செட்டப்பில் ஃப்ளாஷ் லைட்டோட ஒரு மினிமல் டிசைனில் செமையாக கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 4B அப்படிங்கிறது ரெண்டு வேரியண்ட்டில் வந்திருக்கு. நீங்கள் ரெண்டு வேரியண்ட்டில் உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ அந்த வேரியண்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. 6.77 இன்ச்சுக்கு ஒரு சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் பஞ்ச் ஹோல் டைப்பில் உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்ச் ஹோல் டைப்பில் அந்த பஞ்ச் ஹோலில் கேமரா இருக்குது. பின்னாடி ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமராவாக 50 MP செகண்டரி கேமராவாக உங்களுக்கு 8 MP கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30fps எடுத்துக்க முடியும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 16 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூடிய ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டில் வந்திருக்கு. இதை தாண்டி இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம், இதில் 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33W உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. டூயல் சிம் சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து ரெண்டுமே 5G சப்போர்ட்டை தான், நானோ சிம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் மட்டும் ரெண்டு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 128, 256 கொடுத்துருக்காங்க. இதுலேயே டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்ட் இருக்கு. இதை தாண்டி இந்த மொபைலில் சொல்லணும் அப்படின்னா, இந்த மொபைல் பற்றி சொல்லணுனாலே அதோட யூனிக்கான ஒரு டிசைன் தான் எப்பயுமே ஹைலைட்டடாக இருக்கும். நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா இதில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைல் வரும், அதுக்கப்புறம் வந்து வாரண்டி கார்டு வரும், உங்களுக்கு கேபிள் வரும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் யாராவது ஒரு யூனிக்கான டிசைனில் ஒரு டீசெண்டான ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த நத்திங் 4B அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். ஒரு மினிமலான டிசைனில் இருக்கிற ஒரு சூப்பரான மொபைல் தான் இந்த மொபைல். இந்த மொபைலோட தற்போதைய விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8GB ரேமோட வாங்குறது 34,999 இருக்குது. அதுவே 256GB 8GB ரேமோட வாங்குறது 38,999 இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னோட உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே என்னப்பா ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக வர?
2: சார் சார் வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் சார், அதான் லேட்டு.
1: என்னப்பா சொல்கிறேன், நீ லேட்டாக வர்றதுக்கும் போர்டுக்கும் என்ன சம்மந்தம்?
2: இல்லை சார், அந்த போர்டில் இது பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு போட்டிருந்ததா அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா.

0: love.
1: அக்கா அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
2: ஏன்டா நீயும் வர வர நடம் பிடிக்கிற? சரிவா போலாம்.
3: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
2: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
3: என்னமோ, சரி வாங்க போலாம்.
2: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
3: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
2: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
4: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
3: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
2: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
4: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கெல்லாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
5: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.1

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிட்டு வந்து நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதுல இப்ப நீங்க சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில கேட்கற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இதுதான் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். சரி, அப்போ இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்னா என்னது வாக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருக்கோம். ஆண்ட்ராய்ட் மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் ஒன்று இருக்கணும், இருந்தால் தான் உங்களால் ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரி விஷயம்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப கூகுள் நிறுவனத்துக்கிட்ட இருந்தே நிறைய ஆப் வந்து நமக்கு இனிஷியல் ஸ்டேஜில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதில் ஒரு ஆப் தான் வந்து கூகுள் டிரைவ். இந்த கூகுள் டிரைவ் அப்படிங்கிறதே வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் தான். இந்த கூகுள் டிரைவ்லேருந்து தான் நம்ம நிறையா ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிப்போம், பேக்கப் எடுத்துப்போம், ஃபைல் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த கூகுள் டிரைவில் தான் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம ஒரு விஷயத்தை, ஏதாவது விஷயங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டாவோ இல்லை நமக்கு கிடைக்கிற டேட்டாவை நம்ம பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், சிடி

டிரைவ் இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ்ல ஸ்டோர் பண்ணாம ஆன்லைன்ல ஸ்டோர் பண்றோம்ல, விர்ச்சுவலா ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்லயே வந்து நிறைய கேட்டகரி இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட எக்ஸாம்பிளுக்கு தான் கூகுள் டிரைவ் சொன்னேன். இந்த மாதிரி இப்ப ஐபோன் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து ஐ கிளவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஐ கிளவுட் அப்படிங்கறது வந்து ஐபோன் யூஸ் பண்றவங்களுக்காக, அந்த மேக் யூசர்ஸ்க்காக பிரத்யேகமா கொடுக்கப்பட்ட ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் பேர் தான் ஐ கிளவுட் அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்டா பிரைவேட்டான ஒரு சில கிளவுட் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கு. ஒன் டிரைவ் அப்படிங்கிறது வந்து மைக்ரோசாப்ட் கம்பெனி கிட்ட இருந்து வந்திருக்கு ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ். இதுலயுமே வந்து நீங்க உங்களால ஒரு ஃபைல அப்லோட் பண்ணிக்க முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி பேக்கப் எடுத்துக்க முடியும், பல விஷயங்கள் உங்களால பண்ணிக்க முடியும். ஒன் டிரைவ் இருக்கு, பி கிளவுட் இருக்கு, ஐ டிரைவ் இருக்கு, மெகா டிரைவ் இருக்கு, இந்த மாதிரி பல கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கு. சரி, இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்னால என்ன துவாக்கர் யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்னால என்ன யூஸ் அப்படின்னா, உங்களால எங்க இருந்து வேணாலுமே உங்களால ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்படி போறப்ப நீங்க ஃபைல்ஸ்லாம் வந்து பென் டிரைவ்ல அப்லோட் பண்ணி வைக்கிறீங்க. ஒருவேளை அந்த பென் டிரைவை நீங்க மறந்து விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால திரும்ப அந்த ஃபைலை வந்து இங்க வந்து தான் எடுத்துட்டு பார்க்க முடியும், இல்ல கொரியர் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஆனா இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்ல மட்டும் நீங்க அப்லோட் பண்ணி வச்சீங்கன்னா, உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் உங்களால அங்க இன்டர்நெட் இருந்தா மட்டும் போதும், இந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும், அதை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் மேக்ஸிமம் கிளவுட் ஸ்டோரேஜை ப்ரிஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பென் டிரைவ் வச்சிருக்கீங்க, அந்த பென் டிரைவ் தொலைஞ்சு போயிருச்சுனாலும் அந்த பென் டிரைவ் டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் உங்களால அந்த ஃபைல்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் கிளவுட் ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மோஸ்ட்டாக சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து கிளவுட் ஸ்டோரேஜை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதில் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்னும் நிறைய கேட்கணும் அப்படின்னா டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க மக்களே.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காம பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு தெரியுமா? உங்க மொபைலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செமையான ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கூட வச்சுக்கலாம். இப்போ உங்க மொபைலில் இருக்க பேட்டரி இருக்குல்ல, நான் என்னதான் வகை வகையான பேட்டரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் என்னோட பேட்டரி வந்து நிற்கவே மாட்டேங்குது வக்கர், அடிக்கடிக்கு வந்து இறங்கிட்டே இருக்குது, டவுன் ஆகிட்டே இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இதை தான் சொல்லுவேன். உங்கள் மொபைலுக்கு ஒரு நல்ல பவர் பேங்காக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. போர்ட்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும், அப்போ ஒரு நல்ல கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு பவர் பேங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த பவர் பேங்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த பவர் பேங்கோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போல்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பவர் பேங்க் தான் அது. இதோட பெயர் போல்ட்ரானிக்ஸ் லக்ஸ் செல் பைண்ட் 20K அப்படிங்கிறது. ஒரு 20,000 mAh கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பவர்ஃபுல்லான பவர் பேங்க் தான் அது. சரி, இதில் அப்படி என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த பவர் பேங்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பவர் பேங்கோட டிசைன் ரொம்ப யூனிக்காக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சின்னதாக தான் இருக்கும், ஈஸியாக நீங்கள் எங்கே வேணாலும் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க.

நல்லா போர்ட்டபிளாக இருக்கிறதுனால நீங்கள் பேக்கெட்குள்ளேயே கூட இந்த பவர் பேங்க்கை போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த அளவுக்கு சைஸ் சின்னதாக இருக்குன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த 20,000 mAh கொடுத்துருக்கிறதுனால பவர் பேங்க் ஒரு நல்ல லாங் லாஸ்டிக்கான ஒரு பேட்டரி பேக்கப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு 3 types of இது கொடுத்துருக்காங்க, கேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஐஃபோனோட பழைய லைட்னிங் கேபிள் போட்டிருக்குல்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் சி போட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பி போட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி மற்ற டிவைஸ்க்கெலாம் சார்ஜ் ஈஸியாக போட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்புட்டாக இதுக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னா நீங்கள் டைப் சி கேபிள் பயன்படுத்தி தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பவர் பேங்கை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம், ஐஃபோனுக்கு போட்டுக்கலாம், டேப்லெட்டு, அதுக்கப்புறம் ஏர்ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு வேணாலும் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே நிறையா ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனு, ஓவர் வால்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி நிறையா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால சேஃபாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க்லேயும் வந்து இன்பில்ட்டாக அவங்களே கேபிளும் கொடுக்கறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேபிள் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை. இதில் இருக்கிறத பயன்படுத்தியே நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போர்ட்டபிளான நல்ல ஒரு பவர் பேங்க் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா போல்ட்ரானிக்ஸ் லக்ஸெல் பைண்ட் 20K அப்படிங்கிற இந்த பவர் பேங்க் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,399 ரூபாயாக இருக்குது. ஆன்லைன்லேயே இருக்குது. நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க மக்களே. இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: தறி மீதா?
1: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
0: ஆஹா, கவிதை கவிதை.

இப்போ நம்ம வழக்கமாக இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட கேட்குறதுக்காக ஒரு சூப்பரான கேள்வியை யோசித்து உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது உங்ககிட்ட உங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்களை சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கேள்வி என்ன அப்படின்றத உங்ககிட்ட நான் இன்னொரு டைம் கேட்குறேன். உங்ககிட்ட உங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், ஜாலியாக பேசலாம். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி செம்ம பேசு பொருளாக செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஆடி 1. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஆடி பண்டிகை. எங்கே எப்படின்லாம் தெரில, நம்ம சேலமில் ஆடி பண்டிகையை பயங்கரமாக செலிப்ரேட்லாம் பண்ணுவாங்க. தேங்காய்லாம் சுட்டு கோயிலில் போய் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே செம்ம திருவிழாவாக வந்திருக்கும். நிறைய கோயில்களில் பயங்கர விசேஷமாக வந்திருக்கும். அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமைனா சொல்லவே தேவையில்லை, பயங்கர டெவோஷ்னலாக வந்திருக்கும். ஸோ இந்த நிலையில் நம்ம சேலமில் இந்த தேங்காய்லாம் சுட்டு பண்டிகையை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல. ஸோ ஆடி ஒன்றான இன்றைக்கி தேங்காவோட வியாபாரம் அப்படின்றது சேலத்தில் ரொம்ப ரொம்ப அமோகமாக இருந்ததுதான். குறிப்பாக வாழப்பாடி சைடில் தேங்காவோட விற்பனை அப்படின்றது ரொம்ப

விஷயங்கள்லாம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட உங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னா டக்குனு ஃபோன் பண்ணுங்கள், நம்ம அப்படியே ஜாலியாக பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்லேன்.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேர அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்த வித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
3: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
2: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா, July 21 PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
4: ஓ அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8

0: இது பாலிப வயசு.
1: என்ன இது பாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட உங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம அப்படி ஜாலியாக பேசலாம். ஸோ இப்போது நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க, அவங்கக்கிட்ட அவங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்ன அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். நான்
2: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்னா நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்றதுதான். அது என்ன பாட்டி உங்ககிட்ட உங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் என்னது? இது
3: எனக்கு யாராவது இறக்க குணங்கிறது ரொம்ப அப்படியே பழகிட்டே வந்துட்டேன். சின்ன வயசுல இருந்தே பழகிட்டேன். அத அந்த மாதிரி குறைச்சுக்கணும் நிறுத்திட்டு எல்லா ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்க, நாம எப்படி இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா மாத்த முடியாது, பிறவி குணத்தை மாத்த முடியாது.
2: ஓ, அந்த இறக்க குணம் தான் உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்?
3: ஆமா.
2: ஓகே.
3: யாருக்கு யார பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு கஷ்டம்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க,
2: குடுத்துருவேன்.
3: குடுத்துருவேன். அப்புறமேட்டு அவங்க வாங்க முடியாது, நான் குடுத்துறேன் கொடுங்கன்னு சொல்லி கேப்பாங்க. ஆனா குடுக்கறதோட சரி அது வராது.
2: ஓகே ஓகே.
3: வராதுன்னு தெரியும், இருந்தாலும் குடுத்துறேன் பாங்க. நீ குடுத்துறேன்னு சொல்றமா? ஆனா குடுக்க மாட்டேன். இருந்தாலும் நான் குடுக்கறேன், நீ குடுத்தா எப்ப வேணாலும் குடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடனா ஒரு பொருளா ஏதோ ஒண்ணு கொடுப்பேன்.
2: ஓகே ஓகே.
3: அப்புறம் அது வரவே வந்தே சேராது, அப்படியே விட்டுருவேன். இப்ப இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ட்டு நானே மனசையா மனச தேர்த்திப்பேன். அதனால இறக்க குணம் என்கிட்ட ரொம்ப அதிகமா போச்சு.
2: ஓகே ஓகே.
3: அதுவே முடியாது. இப்ப இவ்வளவு ஆனாலும் அப்படியே வந்துட்டேன். கொஞ்ச காலத்துக்கும் மாத்தவா முடியும், மாத்த முடியாது. பிறவி குணத்தை மாத்த முடியாது.
2: புரியுது புரியுது.
3: ஆனா நல்லா படிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் படிப்பேன். ஆனா கொஞ்ச நேரத்திலயே நல்ல மனப்பாடம் அப்படிங்கிற நெய்யறும் தலையில.
2: ஓகே ஓகே. நிறைய பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

மாவட்டத்தில் பழங்குடியினருக்கான சிறப்பு முகாம் ஏற்காடு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நாளை காலை 10 மணி முதல் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, பழங்குடி நலவாரிய அட்டை ஆகியவற்றை பெற விண்ணப்பித்து பயன்பெறலாம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே என்னப்பா ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக வர?
2: சார் சார் வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் சார், அதான் லேட்டு.
1: என்னப்பா சொல்கிறேன், நீ லேட்டாக வர்றதுக்கும் போர்டுக்கும் என்ன சம்மந்தம்?
2: இல்லை சார், அந்த போர்டில் இது பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு போட்டிருந்ததா அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா.

0: வரேக்கா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது எல்லாரும் வந்து காமனாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, பெண்களுக்கு அந்த மறுபிறவி அப்படின்னா அந்த பிரசவம் வருது இல்லை, அப்போ வந்து மறுபிறவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பிரசவ வழி அப்படின்றது அவ்வளோ பயங்கர கொடூரமாக வந்திருக்கும். ஸோ இந்த நிலையில் ஒரு கணவர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாருங்க, அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி கணவர்லாம் அமைஞ்சால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயுமே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது தமிழ்நாட்டில் எக்ஸாக்டாக எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து பிரசவ வலியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. பயங்கர வலி, இப்போ பிரசவ வலினா நமக்கே வந்து தெரியும்ல, பயங்கரமாக வலியும். ஸோ அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்து அந்த பொண்ணுக்கு வலி தெரியக்கூடாது, நம்மளால் ஏதாவது முடிஞ்சதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு பாப்புலரான தமிழ் சாங்ஸை ஹாஸ்பிட்டல்லே போட்டு அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த வழியெல்லாம் மறந்து அந்த பொண்ணுமே ஹஸ்பண்டோட லைட்டாக டான்ஸ்லாம் வந்து ஆடினாங்க. அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருந்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட உங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்களா சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வயசு.
6: என்ன இது?

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பிரதீபா மற்றும்
1: குரு
0: உங்க கூட பேச வந்திருக்கேன். என்னடா பிரதீபா திடீர்னு வந்துட்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் இந்த தலைப்புல பேசணும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன தலைப்புனா, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க சொல்ல போறீங்க.
1: அதாவது உங்களுக்கு உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம தலைப்பு வச்சிட்டோம். பிரதீபா டக்குன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த தலைப்புல நான் பேசியே ஆவேன், என்கிட்ட எனக்கே ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் பிடிக்காது, இதை நான் நம்ம மக்கள்கிட்டையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க பிரதீபா. இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இருக்கும், பிடிக்காத விஷயம் இருக்கும். உங்ககிட்ட உங்களுக்கே ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம்னா எந்த விஷயம், எதுனால அது ரொம்ப பிடிக்காது உங்களுக்கு?
0: எனக்கு வந்துட்டு நைட்டு அதிகமா போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது இல்லாம சரியா தூங்காம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அந்த போன் யூஸ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல.
1: இல்ல இப்ப நீங்க சொன்னது எனக்கு பிடிக்கல. இப்ப நிறைய பேரு போன் யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், காலையில யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்துட்டு நைட்ல எனக்கு போன் யூஸ் பண்ணவே பிடிக்கல, நான் வந்து தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
0: பிகாஸ் தூக்கம் கம்மியாது இல்லைண்ணா, நைட்டு எவ்வளோ நாள் லேட் ஆகுது, அடுத்த நாள் ஆஃபீஸ் கிளம்பணும்னா முடியல, கஷ்டமா இருக்குல்ல.
1: ஓ, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஆஃபீஸ் வந்துட்டு ஆஃபீஸ்ல நல்லா ஒர்க் பண்ணும், அதனால என்ன ஆஃபீஸ்ல வந்து நல்லா ஒர்க் பண்ணுன்றதுல நல்லா தூங்கணும், அதனால நான் போன் யூஸ் பண்ணலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க நீங்க. இப்போ நம்ம பிரதீபா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் ஓட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. உங்ககிட்ட உங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்களுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பிரதீபா வந்து சொன்னாங்கல்ல, அது நிறைய பேர் கேட்டு பயங்கர ஷாக் ஆயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட உங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும்ல, அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்திருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு பதில் அளிக்க நம்ம கூட ஒரு நேயர் வந்து காத்துட்டு இருக்காரு. ஸோ அவரு என்ன சொல்ல போறாரு, அவருக்கிட்ட அவருக்கே பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் தம்பி.
3: வணக்கம் அண்ணா. அண்ணா கஸ்தூரி, அண்ணா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: அருமையா இருக்கிறனா. இனிய ஆடி பண்டிகை வாழ்த்துக்கள்.
4: ஆடி ஆடி இன்னைக்கு ஆடி ஒன்னாம் தேதிங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றிண்ணா. அண்ணா இப்போ உங்ககிட்ட உங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம்னா என்னன்னா சொல்வீங்க?
4: எனக்கே பிடிக்காத விஷயம் அப்படின்னாங்க, எனக்கு வந்து ஒரு முன்கோபம் இருக்குது, அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம்.
3: ஓகே ஓகே, எல்லாருக்கிட்டையும் இது இருக்கும்னு நினைக்கிறேன்.
4: எல்லாத்துக்கிட்டும் இருந்தாலும் எனக்கு வந்து திடீர்னு கொஞ்சம் முன்பவம் வந்துடுங்க, அதுதான் எனக்கு எனக்கு பிடிக்காது. அப்புறம் ஓப்பிச்சு குத்தி சண்டை கட்டிட்டு அப்புறம் யோசனை பண்றது பண்ணி பார்த்து போட்டு அடல இப்படி பண்ணிக்க முடியல அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்க. அதனால இந்த எனக்கு பிடி எங்கிட்ட இருக்கிறதுல பிடிக்காத விஷயம்னா அது ஒண்ணுதான்.
3: ஓகே ஓகேண்ணா. அந்த முன்கோபத்தினால ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க இழந்திருக்கீங்க, அந்த மாதிரி அதனால முன்கோபம் பிடிக்காதானா?
4: அதாவது இழந்தது அப்படிங்கறதும் ஒண்ணு இல்லைங்க. என்னங்க, எனக்கும் மனைவிக்கு அடிக்கடி சண்டை வந்துடும், அவ்வளவுதான்.
3: முன்கோபத்தினால அடிக்கடி சண்டை வர்றதுனால அது பிடிக்காது உங்களுக்கு?
4: அதுதான் எனக்கு பிடிக்கிறது. கொஞ்சம் பொறுமைய கொஞ்சாண்டா நல்லா இருக்குங்க, அந்த நேரத்துக்கு அது அந்த வர்றது இல்லைங்க.
3: ஓகே ஓகே. நான் இப்பயாவது
4: சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பேசிட்டா பொறுமையா இருக்கலாம்ங்க. நம்மளுக்கு ஒரு ஒரு முன்கோபம் பண்றது அது எனக்கு பிடிக்காது.
3: ஓகே ஓகே. நான் இப்பெல்லாம் அந்த முன்கோபத்தை குறைச்சிட்டீங்களா?
4: அதெல்லாம் கிட்டத்தட்ட குறைச்சி வச்சுங்க.
3: ஓகே ஓகேண்ணா. நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வச்சிருக்கேன். என்ன அப்படின்றத நம்ம பாட்டுக்கு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில பிரதீபா மற்றும் குரு பேசிட்டு இருக்கோம்.
1: பிரதீபா, எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு ஈவினிங் போயிட்டு நீங்க வீட்டுல என்ன பிளான், என்ன பண்ண போறீங்க?
0: வேற என்னன்னா பண்ணுவோம், போய் தேங்காய் சுட்டு சாப்பிட வேண்டியதுதான்.
1: ஓகே ஓகே, தேங்காய் சுட்டு சாப்பிட போறீங்களா? மறக்காம நாளைக்கு எனக்கு ரெண்டு தேங்காய் எடுத்துட்டு வந்துடுங்க.
0: கண்டிப்பா.
1: ஓகே, உங்களுக்கு எனக்காவது தோணிருக்கா, தேங்காய் சுட்டு சாப்பிடுறமே இந்த தேங்காவா எதுக்காக சுடுறாங்க, இந்த ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்காக பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்காவது தோணிருக்கா?
0: நம்ம அதெல்லாம் யோசிப்போமா, தேங்காயில இனிப்பு அதை போட்டு சாப்பிட்டா போதும்னு இருப்போம்.
1: எனக்கு எது நடந்தாலும் எனக்கு சுடு இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த ஆடி ஒன்றப்போ தேங்காய்லாம் சுடுறாங்கல்ல, இந்த தேங்காய் சுடுற வழக்கம் அப்படின்றது எதனால வந்திருக்கு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு தெரியாமல் வந்திருக்கலாம். ஸோ தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து குரு மற்றும் பிரதீபா வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த தேங்காய் சுடுற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்றது நம்ம சேலம், நாமக்கல், ஈரோடு இந்த மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எதுக்காக தேங்காவை சுட்டு சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மகாபாரத போர் இருக்குல்ல, அந்த போர் வந்துட்டு ஆடி மாசத்துல தான் ஸ்டார்ட் ஆகி நடந்திருக்கு. ஸோ பாண்டவர்கள்லாம் வெற்றி பெற்று தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அந்த காலகட்டத்திலேயே தேங்காய்லாம் சுட்டு சாமிக்கு வந்து படைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆன்மீக குறிப்பில் இருக்கு. ஸோ இந்த ஒரு வழக்கத்தை தான் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பிரதீபா. ஸோ இந்த வரலாறு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா?
0: ரொம்ப
1: இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? வீட்டில் போயிட்டு உங்க அம்மா கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, என் பொண்ணுக்கு இவ்வளோ அறிவா அப்படின்னு சொல்லி
0: கண்டிப்பா
1: பயங்கரமா ஆச்சரியப்படுவாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு

இது வாலிப வயச நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்ககிட்ட உங்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம அப்படியே ஜாலியாக பேசலாம். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் எங்கேயா பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாம இன்னும்

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சு.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21ஆம் தேதி பிஏஎஸ் ஈவன்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ, அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்னங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்ன கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்கள்லையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும், திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜெ ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு நாம் எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு சம்பவம் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா பிரதீபா?
0: கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கலாம்.
5: கண்டிப்பாக கண்டிப்பாக. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். பிரதீபா, உங்களுக்கு இந்த பெட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமா?
0: ஆ, பிடிக்கும்ண்ணா, பட் வளர்த்த மாட்டேன், தூரமாக இருந்து பார்க்க தான் பிடிக்கும்.
5: இல்லை, இது எனக்கு புரியல, வளர்த்த மாட்டீங்க ஆனால் தூரமாக இருந்து பார்ப்பீங்க.
0: வளர்க்கணும்னா நம்ம அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பட் பிடிக்கும், ஆனா பாக்க தூரமா வந்து ரசிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
5: இல்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணனும்னு யோசிக்கிறீங்களா இல்ல வந்து
0: செலவு பண்ணனும்? இல்ல, அது வந்து அப்படி இல்ல, அது கூட்டுக்குள்ள அடைக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இல்ல.
5: ஓ, சூப்பர் சூப்பர், இது நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்போ வந்துட்டு ஒருத்தர் ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காரு, அது சமூக வலைதளங்கள்ல சமபேச பொருளா போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம மக்கள் கிட்டயும் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்கால ஒரு புறா என்ன பண்ணிருக்கு, அப்படியே மைக் மோட்டி கீழே விழுந்திருக்கு. அந்த கீழே விழுந்து நிறைய பேர் பார்க்காம அப்படியே பார்த்துட்டு போயிருந்துருக்காங்க. அவங்க பாட்டுக்கு நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரோட்ல அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த வழியில வந்த ஒரு தீயணைப்பு வீரர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அந்த புறாக்கு டக்குன்னு யோசிக்காம ஆக்சிஜன்லாம் கொடுத்து அந்த புறாக்கு சிபிஆர்லாம் பண்ணி அந்த புறாவோட உயிரை காப்பாத்திருக்கிறாரு.
0: சூப்பர்னா
5: சூப்பர், நிஜமாலுமே ஒரு ஒரிஜினல் பெட்ல ஒரு போல யோசிக்காம பண்ணிட்டாரு. நிஜமாலுமே சூப்பரான ஒரு விஷயம்
0: இல்லை?
5: ஸோ இதுக்கே நீங்க சாக்கானா அப்படி. இதுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல சம பேசு பொருளா இருந்தது. என்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போல ஒரு அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிருக்கிறாரு. போயிட்டு இருக்க டைம்ல ஒரு பாம்பு ஒன்று மயக்கம் போட்டு அப்படியே விழுந்திருக்கு. அந்த பாம்புக்கு சிபிஆர்லாம் கொடுத்து அவர் காப்பாத்திருக்கிறாரு.
0: சூப்பர்
5: சூப்பர் சூப்பர் இல்ல? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் அப்பப்போ நம்ம ஊர்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த புறாக்கு ஆக்சிஜன் கொடுத்து காப்பாத்தினாருல்ல, ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல சம பேசு பொருளா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: ரொம்ப பெருமையா இருக்குண்ணா, அவர் யோசிக்காம வந்து காப்பாத்தி இருக்கிறாரு, முதலுதவி செஞ்சிருக்காரு.
5: ஓகே, உங்களை மாதிரி தூரமே மட்டும் நின்று பார்க்காம டக்குன்னு இந்த பெட்டி கூட போயிட்டு காப்பாத்திருக்கிறாரு.
0: ஆபத்துனா கண்டிப்பா போய் நின்று பார்க்கணும். நான் வந்து வளர்க்குறத பற்றியில் சொன்னேன்.
5: ஓகே ஓகேம்மா. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

சேலம் மாவட்டத்தில் பழங்குடியினருக்கான சிறப்பு முகாம் ஏற்காடு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நாளை காலை 10 மணி முதல் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, பழங்குடி நலவாரிய அட்டை ஆகியவற்றை பெற விண்ணப்பித்து பயன்பெறலாம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இல்லை வளர்ந்த பொண்ணு. நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே என்னப்பா ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக வர?
2: சார் சார் வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் சார், அதான் லேட்டு.
1: என்னப்பா சொல்கிறேன், நீ லேட்டாக வர்றதுக்கும் போர்டுக்கும் என்ன சம்மந்தம்?
2: இல்லை சார், அந்த போர்டில் இது பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு போட்டிருந்ததா அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா.
4: அக்கா அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
5: ஏன்டா நீயும் வர வரன்னு அடம் பிடிக்கிற? சரி வா போலாம்.
6: தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
5: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
6: என்னமோ, சரி வாங்க போலாம்.
5: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
6: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
5: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வா ஷீலா, போய் தேடி பார்க்கலாம்.
7: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
6: தாரா இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
5: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
7: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
8: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம். பிரதீபா, நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு புறா மயக்க மூட்டு கீழே வந்துருக்கோம், அதை வந்து ஒரு தீயணைப்புத்துறை வீரர் வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்ல?
5: ஆமாண்ணா.
4: இப்போ இன்னொரு விஷயமும் வந்து பெட்ஸ் ரிலேட்டடாக தான் சம வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
5: தெரிஞ்சுக்கலாம்.
4: ஓகே, நீங்கள் வந்து லாஸ்ட்டாக சொல்லிட்டீங்க எனக்கு பெட்ஸ் வளர்த்தெல்லாம் பிடிக்காது, ஆனால் தூரத்தில் நின்று பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி விஷயம் வெளியே வந்து தீயணைப்புத்துறை வீரர்கள்லாம் அந்த வீட்டுக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 20 மணி நேரம் போராடி அந்த தீயை அணைச்சிருக்கிறாங்க. ஒரு சில பொருள் சேதங்கள் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா வந்து பார்த்துருக்காங்க, எதனால இந்த ஃபயர் வந்துச்சு இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவர் வளர்த்தினா ஒரு நாய்க்குட்டியே போயிட்டு கிச்சனில் அப்படியே மேலேயும் கீழேயும் ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்திருக்கு. அப்படியே தவறுதலாக சுவிட்செலாம் ஆன் பண்ணதுனால எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபயர் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ நிறைய

0: பேர் பெட்ஸை வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்த்துறாங்க இல்லையா, அப்படி வளர்த்தும் போது பெட்ஸை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணாலே இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகிறத நம்ம தடுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: ஆமாண்ணா, கண்டிப்பாக நம்ம இப்போ கிச்சன்லலாம் அலோ பண்ணாத மாதிரி கிச்சனை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் சில டைம். இல்லை நம்ம வெளியே போகிறோன்னா நம்ம அதை கட்டி போட்டு கூட வெளியே போயிட்டு வரலாம்,
0: அதாவது வெளியே போகிற டைமில் மட்டும்.
1: ஆமாம்,
0: ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது இல்லை. ஸோ இதே மாதிரி தாங்க, நீங்கள் பெட்ஸ்லாம் வளர்த்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன், மற்றும் பிரதீபாவும் பேசுகிறாங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நாம் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சங்ககிரி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சூப்பராக ரன் பண்ணிட்டுருக்கேன். நம்ம சதீஷ் பிரதர் தான் நம்மளோட பேச போகிறாரு. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சதீஷ் பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை அழகாக சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் பிரதர். அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராகவும் இருந்தது. இப்போது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது நிறைய நிறைய கிரியேட்டர்ஸ் உள்ளே வந்துட்டுருக்காங்க. உள்ளே வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ஸை வந்து ரெகுலராக ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு உங்களோட சைட்லேருந்து நீங்கள் என்ன பிரதர் சொல்ல விரும்புகிறீங்க?
6: அதாங்க, அந்த ரொம்ப அது வந்து ஒரு விஷயம் போடுறாங்கன்னா அந்த விஷயம் வந்து உண்மையாக இருக்கணும். நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரமோஷன்ஸ்னால நிறைய சின்ன சின்ன கடைகளும் பாதிக்கப்படுது. இவங்க ஆஃபர் போட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு எல்லாரும் அங்க போயிடறாங்க. நிறைய சின்ன கடைகள்லாம் கொஞ்சம் இதாகுது. அதனால கொஞ்சம் ஃப்ரீ ப்ரமோஷன் அந்த மாதிரி எல்லா கடைகளும் சங்கில இருக்க எல்லா ஒரு ஏரியானா அந்த இருக்க ஏரியால இருக்க எல்லா கடைகளுக்கும் பொதுவா போட்டா பிரச்சனை இல்லைங்கிறோம். யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது.
1: புரியுது புரியுது பிரதர். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய விதமான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ற ப்ரொமோஷன்ஸை கரெக்டா வந்து பண்ணுங்க, ஜெனியூனா வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க கண்டென்ட் குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதாவது டெக்னிக்கலை விட கண்டென்ட் குவாலிட்டியில ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்ஸை நீங்க ரெகுலராக கொடுக்க ஆரம்பிங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு வேற லெவல் ரீச்சாக வந்துருக்கும். எண்ட் ஆஃப் தி டே உங்களோட ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட், ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய கண்டென்ட்ஸை நீங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணி பாருங்க. அதுதான் வந்து ரொம்ப

ரொம்ப சூப்பரான விஷயமா வந்திருக்கும். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சதீஷ் பிரதர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா MJ.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயிலு நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். ஸோ நம்ம கூட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டரான சதீஷ் பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. இவர் வந்துட்டு சங்ககிரி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சூப்பராக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சதீஷ் பிரதர், லாஸ்ட்டாக நீங்கள் புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு உங்களோட சைட்லேருந்து நிறைய இன்புட்ஸ்லாம் வந்து கொடுத்தீங்க, நிறைய அட்வைஸ்லாம் வந்து சொன்னீங்க. ஸோ உங்கள் பேஜுக்கான ஃபாலோயர்ஸ்க்கு நீங்கள் என்ன பிரதர் சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: இப்போ வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஃபாலோவர்ஸ் வந்து எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு சீனாலும் உடனே எனக்கும் அப்டேட் பண்ணிடுறாங்க. அதனால இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம பேஜை வந்து நல்லா டெவலப் பண்ணலாங்க ப்ரோ.
0: ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக சொல்லிட்டீங்க பிரதர். இப்போது நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் என்ன விரும்புவாங்க அப்படின்னா, ஆடியன்ஸோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப வேணும், அவங்களோட சப்போர்ட் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்க, ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட் ரெகுலராக குடிக்கிறீங்க அப்படின்னா ஆடியன்ஸோட சப்போர்ட் அப்படின்றது என்றைக்குமே வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஸோ நம்பிக்கை தரமான கண்டென்ட்ஸை ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணுங்கள், அதுதான் வந்துட்டு உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போகும், உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அதை வந்து இன்னும் வலுப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்புற மாதிரியான கண்டென்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வேற லெவல் க்ரோத்தாக வந்திருக்கும். சதீஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். இப்போது சோனா எஃப்எம்ல இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு இன்டர்வியூ இருக்குது, உங்களை பற்றி உங்கள் சோஷியல் மீடியா பேஜை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உங்களோட அந்த வேலுபிளான டைம்லாம்

0: பண்ணி எங்க கூட நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளவு சூப்பராகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர்.
1: ஓகேங்க ப்ரோ, தேங்க்யூங்க ப்ரோ.
0: ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதெல்லாம் தாண்டி சதீஷ் பிரதருமே நம்ம கூட நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தில்ல. ஸோ அந்த கேள்விக்கு தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து கஸ்தூரியன் எல்லாம் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டடாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களையும் வந்து மீட் பண்றேன். பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: கோபத்துல தூக்கி வீசுற சுடு சொற்கள் நம்மளோட நெஞ்ச ஈட்டி மாதிரி பாயுனா எந்த பதிலுமே சொல்லாம ஒருத்தர் காட்டுற அந்த மௌனம் இருக்கு இல்லையா, அது நம்மள உள்ளுக்குள்ளே புதைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உங்களை அதிகமா சிதைச்சது எது, மௌனமா கோபமா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன் நேயர்களே. சோ இன்னைக்கு எப்பவும் போல 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் வந்துட்டேன். கேட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபம் ஒரு பக்கம் பாயும்னா எந்த பதிலுமே சொல்லாம ஒருத்தர் காட்டுற அந்த மௌனம் இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ள நம்மள புதைக்க ஆரம்பிச்சிடும். உங்களை கோபம் வந்து காயப்படுத்துதா இல்ல வார்த்தைகள் காயப்படுத்துதா அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி, பெண்கள் மறக்காம பெண்கள் தான் கால் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ ஏன் இந்த கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா காயங்கள் அப்படின்றது 2 வகை இருக்கு. ஒன்னு வார்த்தைகளால வருது. கோபத்துல நிதானம் இல்லாம ஒருத்தர் பேசுற பேச்சுகள் நம்மள வந்து அப்படியே சுக்குநூறா உடைச்சிரும். இன்னொரு காயம் வந்து மௌனத்தால வர்றது. நாம என்ன தப்பு செஞ்சோம்னே தெரியாம எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க முகத்தை திருப்பிக்கிட்டு போகக்கூடிய அந்த வலி இருக்கு இல்லையா, அந்த டைம் வரக்கூடிய அந்த வலி ஒரு மனுஷனை உள்ளுக்குள்ளேயே அரைச்சு தின்ன ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான வலி வந்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே யதார்த்தமா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா இது பெண்களுக்கு இந்த 2 வகையான காயமும் வந்து கொடூரமா பெண்களுடைய மனசுல ஆயுதமா மாற ஆரம்பிச்சிடும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில வீடுகள்ல அவங்க செய்யற தப்புக்கு விடிய விடிய வார்த்தைகளால வதைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய சுயமரியாதை போற அளவுக்கு கொட்டி தீக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு சில வீடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்துக்காக பெண்களை கார்னர் பண்ணி அவங்க கிட்ட பேசாமலே அவங்களுடைய குழந்தைகளை வந்து தண்டிக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு மனிதரா எப்படி வந்து ஏத்துக்க முடியும்? இந்த மாதிரி பெண்களுடைய வாழ்க்கையில 2 வகையில வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து காயங்கள் அப்படின்றது அதிகமாக ஏற்படுறதுக்கான ஒரு காரணமாக மாறி இருக்கு. ஒரு சில பெண்கள்லாம் வந்து தயவு செஞ்சு பேசாமல் இருக்காதீங்க, உங்களுடைய மௌனம் தான் என்னை கொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சிலர்லாம் நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறக்கூடிய பெண்களும் இன்னைக்கு வரைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் தான் ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப ஆழமாக காயப்படுத்தினது எது? உங்களோட சுயமரியாதையை உலுக்கிய அந்த கொடூரமான வார்த்தைகளா, இல்ல ஒரு பொருட்டாவே மதிக்காம உங்க அன்பை கண்டுக்காம போன அந்த மௌனமா அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. இது பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரிலேட் ஆகும் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்படக்கூடிய குடும்பம் வீடுகள்

இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தவறா நடந்துட்டா கூட அந்த மௌனத்தால வந்து கஷ்டப்படுத்துற விஷயங்களும் இருக்க ஆரம்பிக்குது. அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கு மறக்காம பெண்கள் உங்களை காயப்படுத்தினது எது அப்படின்றத சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஹியூமன்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமானிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.
2: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய

0: தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராமசுப்ரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர், ஆனால் சில்வியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராமசுப்ரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராமசுப்ரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராமசுப்ரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: வானொலியில்
3: முயற்சி செய்வதற்கான துணிவும் உழைப்பும் நம்ம கிட்ட இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா வயது அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. வயதை கடந்து கூட நம்மளுக்கு வரக்கூடிய தடைகளை, அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய தடைகளை தாண்டி சாதனை பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெண் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதனை பெண் பத்தி தான் இந்நிகழ்ச்சியில அடுத்ததாக பகிர்ந்துக்க போறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களையும் தேவனி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க பீகார் மாநிலத்துல பாட்னா அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு இப்போ 65 வயசு ஆகுது. ஒரு சின்ன வீட்டு சமையலறையில இருந்து எளிய முறையில அவங்களோட சமையல் மற்றும் உணவக பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்போ மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் அப்படின்னு இருக்கு. பெரும்பாலான மக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இந்த 65 வயசுல முற்றிலும் ஒரு புதிய வணிகத்தை தொடங்கி அதை வெற்றிகரமா நடத்திக்கிட்டு வராங்க இவங்க. அதுலயே மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு. ஏற்கனவே பல உணவகங்கள், அதாவது கேட்டரிங் சேவைகள், அதெல்லாம் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சந்தை, இந்த கேட்டரிங் எல்லாம் சொல்லவே தேவையில்லை, இப்போ எல்லா இடங்களிலுமே இருக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் இருக்கு அப்படின்னு போது ஒரு சின்ன சமையலறையிலிருந்து வாடிக்கையாளர்களை நம்பிக்கையா வர வைக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. உணவனுடைய தரத்தை மாறாம கொடுக்கறது அப்படின்றது அதுவுமே சவாலான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இந்த மாதிரியான சவால்கள் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய சமையலறையிலிருந்து ஒரு

சின்ன டிஃபன் சர்வீஸா வந்து ஒரு வணிகத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அது இன்னைக்கு பிரம்மாண்டமா வந்து மாறி இருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய கடின உழைப்பாலும் நேர்மையான சுவையாலும் அவங்களுடைய இந்த சின்ன நிறுவனத்தை 2.5 கோடி வருமானமா ஈட்டி இருக்காங்க. இது வந்து ஒரு மாபெரும் வணிக சாம்ராஜ்யத்தை மாத்தி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெறும் 2.5 கோடி சம்பாதிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் 65 வயசுல ஒரு பாட்டிமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போது இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களால் இது முடியாதுன்னெலாம் கிடையாது. இந்த மாதிரியான அசாத்திய சரித்திர சாதனைகள் எல்லாத்தையும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் படைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு சில பெண்மணிகளை பார்க்கும்போது தான் தெரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி தேவனி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் பீகார் மாநிலத்தில் பாட்னால வந்து இந்த சின்ன கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது வந்து இப்போ சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா இருந்தது. இப்படிப்பட்ட சாதனை பெண்கள் எல்லாத்தையும் நான் பேசணும்ன்றதுக்காக தான் தேவனி தேவி அவங்களை பத்தி நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களும் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சாதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்களை ஒவ்வொரு நாளும் லேசா லேசா நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது சாதிக்கிறதுக்கும் புதிய பிசினஸ் தொடங்குறதுக்குமே வந்து வயது அப்படின்றது ஒரு தடை அப்படின்றது கிடையாது. 65 வயசுலயும் கோடி மதிப்பிலான பிசினஸ் வந்து ஒருத்தங்க செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க தேவனி தேவி அப்படின்ற ஒரு பெண்ணு. உங்களாலையும் கண்டிப்பா பெண்களால முடியும். ஏன்னா நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு போது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து உங்களால முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் என்னைக்குமே இருக்கக்கூடாது. முடியும் அப்படின்னு உங்களால பாசிட்டிவ் எண்ணத்தோட இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிற்காலத்துல உங்களால சக்சஸ் ஆக்க முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி பெண்கள் எல்லாரும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்களை கடந்து சாதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து 2 பாடல் கொண்டு வந்திருக்கேன். கேரட் வாங்க நேரிலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

சேலம் மாவட்டத்தில் பழங்குடியினருக்கான சிறப்பு முகாம் ஏற்காடு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நாளை காலை 10 மணி முதல் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, பழங்குடி நலவாரிய அட்டை ஆகியவற்றை பெற விண்ணப்பித்து பயன்பெறலாம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே என்னப்பா ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக வர?
2: சார் சார் வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் சார், அதான் லேட்டு.
1: என்னப்பா சொல்கிறேன், நீ லேட்டாக வர்றதுக்கும் போர்டுக்கும் என்ன சம்மந்தம்?
2: இல்லை சார், அந்த போர்டில் இது பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு போட்டிருந்ததா அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா.

0: அக்கா அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற, சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கெல்லாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்த்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
5: Tita Sona FM. Sona FM. Tita Sona FM. Give it.
6: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
7: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
8: லேசா லேசா
9: லேசா லேசா
8: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில்.
10: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் 10 to 5 பேர் யதார்த்தமா அவதிப்படக்கூடிய, காலையில எழுந்து கால் தரையில வைக்கும் போது ஓரளவுக்கு குதியங்கால் வலி அப்படின்றது வந்து அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. அந்த வழியை பத்தி தான் பேச போறோம். அமெரிக்க எலும்பியல் மருத்துவ கழகம் வந்து பெண்களுக்கு ஏன் ஆண்களை விட அதிகமான குதியங்கால் வலி ஏற்படுது அப்படின்றத வந்து ஒரு ஆய்வை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்க போடுற அந்த செப்பல் எப்படி யதார்த்தமா காரணமா அமை நினைக்கிறேன் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: இல்லை வளர்ந்த பொண்ணு,
1: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
2: அதெல்லாம் ஆகும்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாமா பகுதி தான். இன்னைக்கு நம்ம கூட கண்ணாமா பகுதியில பேசுறதுக்காக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் செவாப்பேட்டையில வந்து டீனி ட்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப் வச்சிருக்கக்கூடிய அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து பேச போறாங்க. என்ன அப்படி அதுல ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கா வந்து இதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிருக்காங்க. ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால தன்னோட குழந்தையை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்றதுக்காக அப்போ வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. டைலரிங் எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ ஒரு ஷாப்பே வச்சிருக்காங்க நம்ம சேலம்ல. சென்னையில இருந்து வந்து இங்க சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அக்கா கிட்ட தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேச போறோம். அக்கா வணக்கம்க்கா. இன்னைக்கு நம்ம கூட சரணி அக்கா தான் சொல்லியிருந்தா இல்லையா, டினி ட்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாப்பினுடைய ஓனர் சரணி அக்கா தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். சரணி அக்கா, இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஐடி கம்பெனில அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஷாப் வந்து ஓபன் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க, அது எப்படிக்கா உங்களால ஏத்துக்க முடிஞ்சது? ஏன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, ரொட்டீனா ஒரே ஒர்க் பார்த்துட்டு இருந்தீங்க, அது வந்து சுலபமா இருந்திருக்கும், ஆனா அதை விட்டுட்டு அடுத்தடுத்து வேற வேலைக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு அம்மாவா இருக்கீங்க அப்படின்னு போது குழந்தைகளையும் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து இந்த ஒர்க்கையும் பார்க்கணும் அப்படின்னு போது இது எப்படி இருந்தது? உங்களுடைய மனநிலை எப்படி ஏத்துக்கிட்டீங்களா, அதை பத்தி சொல்லுங்கக்கா.
6: எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலா அப்ப சென்னையில நாங்க மட்டும் தான் இருந்தோம், நானும் ஹஸ்பண்ட், ரெண்டு பசங்க மட்டும் தான் இருந்தோம். என்ன கிளாஸ் வந்து 6:30 ஹஸ்பண்ட் பாப்பா பையன் பைக்ல டிராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் டோட்டலா அந்த கிளாஸ் போனா எல்லாமே மறந்துடுவேன். கிளாஸ்க்கு வேற மொபைல் அலோட் கிடையாது. சொல்ல போனா நான் என்னோட ஸ்கூல் டேஸ்லயும் சரி என்னோட காலேஜ் டேஸ்லயும் சரி அவ்வளவு கீனா நான் கிளாஸ கவனிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லயே உட்காந்துட்டு இருப்பேன், நோட்ஸ் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துட்டேன். எனக்கு என்னன்னா, அது நான் வந்து ஒரு 100% இன்ட்ரெஸ்ட்ல போய் நான் பண்ணதுனால எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. பிளஸ் சரண்யா பொன்வண்ணன் மேம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அவங்களுமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பேசுவாங்க. சோ எனக்கு என்னன்னா, அது ரொம்ப என்ன வந்து இன்னும் கொஞ்சம் மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணதுனால எனக்கு இதுல இருந்து அதுல ஷிஃப்ட் ஆனது. நான் சொல்லப்போனா நான் கிளாஸ்லயே ஆக்சுவலா எப்படி இருப்பேன்னா கொஞ்சம் குதிச்சிட்டே தான் இருப்பேன், ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு கத்துட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன். சோ எனக்கு அது வந்து

0: ரொம்ப பிடிச்சிருந்ததுனால என்னால ஈஸியா அதுல அடாப்ட் ஆகிக்க முடிஞ்சது.
1: சூப்பர் கா சரணியாக்கா, நீங்க சொல்லும் போது நான் என்னோட ட்ரைனிங் பீரியட்லாம் ஞாபகம் வந்தது. நானுமே சோனா எஃப்எம்க்குலாம் வரும்போது ஆரம்பத்தில் ஸ்கூல் காலேஜில் கூட அந்த அளவுக்கு நான் கவனிச்சிருக்க மாட்டேன். இங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நுணுக்கமாக வந்து கற்றுக்கிட்டேன். அதனால தான் நானும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டுறக்கூடாது. நம்ம இதுக்கப்புறமேட்டு வந்து இந்த விஷயங்கள் கற்றுக்கிட்டா ஃபியூச்சரில் நமக்கு என்னைக்காவது யூஸ் ஆகும், இல்லை நம்மள மாதிரி யாராவது புதுசாக வராங்க அப்படின்போது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் படிப்புலையும் வரணும் அப்படின்றது இந்த நேரத்தில் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் சரணியா காட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசான நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரண்யாக்கா தான் நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். சரண்யாக்கா சூப்பர்க்கா. இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க கத்து முடிச்சிட்டீங்க. ஒரு பயம் அப்படின்னு இருந்திருக்கும்ல, ஃபேமிலி சைட்ல நம்மள எப்படி சொல்றாங்க, ஹஸ்பண்ட் மட்டும் தான் நமக்கு சப்போர்ட் இருக்காரு, இருந்தாலும் நம்ம இதை சக்சஸா கொண்டு போயிருவோமா அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். சோ அதை எப்படி கடந்து வந்தீங்க?
5: ஆக்சுவலா பை லக் நான் எதையுமே காதுல வாங்கிக்கல. ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாரு. தம்பி வந்து ஆன்லைன்ல எப்படி கொண்டு போறதுங்கறத அவன் கொஞ்சம் கைட் பண்ணான். எனக்கு லோகோ கிரியேட் பண்ணி கொடுத்தது எல்லாமே அவன் பண்ணி கொடுத்தான். சோ இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு மெட்டீரியல் வாங்க போறதுல இருந்து கிளாஸ் முடிச்சு வருவோம், முடிச்சுட்டு இவரும் ஆபீஸ் முடிச்சுட்டு நைட் வருவாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தேவைப்படுதுங்க அப்படின்னா 8:30 கூட என்ன ஷாப் க்ளோஸ் பண்றதுக்குள்ளார கூட்டிட்டு போயிடுவாரு. சோ கூட்டிட்டு போயிட்டு எனக்கு மெட்டீரியல் வாங்கி கொடுப்பாரு. இதுக்கு இந்த காம்பினேஷன் போடு, இந்த ட்ரெஸ் சொல்லிருக்காங்களா, நீ இந்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணி போடு, நிறைய ஐடியா சொல்லுவாரு. சோ நான் அவங்க கொடுத்த சப்போர்ட்டை மட்டும் எடுத்துட்டேன், மத்த எதையுமே நான் ஃபோக்கஸ் பண்ணல. யார் என்ன என்ன சொல்றாங்க, எது பண்றாங்க, எதையுமே நான் பார்க்கல. இன்னொன்னு, நான் ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு தான் ஸ்டிச் பண்ணி போட்டேன். எனக்கு அதை ஸ்டிச் பண்ணிட்டு அவ அதை ஹாப்பியா ஆடும் போது எனக்கு மத்தது எல்லாமே மறந்துருச்சு. மத்தவங்க சொல்ற அந்த நெகட்டிவ் வியூஸ் அது எல்லாமே மறந்துருச்சு. பிளஸ் எனக்கு உடனே ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு என்னோட பழைய கம்பெனில இருந்த டிஎல் மேனேஜர்ஸ் அவங்க எல்லாம் அவங்க பசங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் பண்ணாங்க. சோ அந்த ஆர்டர் அவங்க கொடுத்த ரிவ்யூவை நான் என் பேஜ்ல போஸ்ட் பண்ண உடனே பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு உடனே கொஞ்சம் ஆர்டர்ஸ், அவுட் சைடு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ எனக்கு வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கிட்ட போறதுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. நான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் அடுத்து நம்ம எப்படி க்ரோ பண்ணலாம் அந்த மாதிரி போயிடுச்சு.
4: ஆரம்பத்துல இருந்தே நான் என்ன பிஸியா வச்சுக்கிட்டேன். அந்த பிஸியா வச்சுக்கிட்டதுனாலதான் எனக்கு எந்த பயமும் இல்லாம, பயத்தை என் பக்கம் நெருங்க விடாம வச்சுக்கிட்டேன் அப்படின்றத அக்கா சூப்பரா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு போது வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயமா இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு போது அந்த விஷயங்களுக்கு பயப்படவே கூடாது அப்படின்னு நான் பெரியவங்கலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீ நல்லதுதான் பண்ண போற அப்படின்னு போது அந்த விஷயத்துக்கு ஏன் நீ பயந்துக்கிற, பயப்படாம எந்த ஒரு விஷயம் துணிஞ்சு செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட தாத்தாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, நீங்களுமே உங்களோட வாழ்க்கையில நல்ல கம்பெனியில வேலை பார்த்துருக்கலாம், நல்ல சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா உங்களுடைய இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், உங்களுடைய பேஷனா இருக்கட்டும், அதுக்காக ஒரு விஷயம் பண்ணணும், அதுக்காக நம்ம ஓட ஆரம்பிக்கணும், அதுக்காக ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னு பெண்கள் நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அது முடியாது, பயமா இருக்கும். ஒருவேளை நம்ம இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டு அதுல சம்பளம் வரலாம், நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம், சின்னதா நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே இல்லாம நீங்க இருக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால உங்களுடைய ஜேர்னில சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சரணி அக்கா இன்னைக்கு நம்ம கூட பேசியிருந்தது தான். அக்கா ரொம்பவே நன்றிக்கா இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேயர்களே, நானுமே இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு விடைபெற்றுட்டு நாளைக்கு உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேயர்களே, அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிச்சுட்டு போலாம். நேயர்களே, இப்போ அடுத்ததா உங்க கூட பேசுறதுக்காக ஸ்ரீஹரணி சக்கலக்க குட்டீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் டாடா பாய் பாய் சொல்றேன் நேயர்களே.

0: 97.8 ஷக்கலக்க குட்டீஸ். ஒரு நாள் அவனுக்கு ஒரு வயசான தாத்தா கிட்டேருந்து ஒரு மந்திர விதை ஒன்று கிடச்சிச்சு. அந்த விதையை எப்படி அவன் வாங்கிட்டிருந்தான்னா, ஸ்கூல் போயிட்டு வரும்போது அந்த தாத்தா அவனை பார்த்து அவன்கிட்ட இந்த விதையை கொடுத்தாங்க. ஸோ அந்த கவினும் ஒரே குழப்பத்தோடு அந்த விதையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்போது அந்த தாத்தா வந்து விதையை கொடுக்கும்போது இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, இந்த விதைக்கு தண்ணி மண்ணெல்லாம் தேவையில்லை, நீ டெய்லி நல்ல வார்த்தைகளை பேசுனா அது அற்புதமாக வளரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி கவினும் தினமுமே அந்த விதைக்கிட்ட, நீ ரொம்ப அழகாக வளரப்போகிற, நான் எப்பயுமே நல்ல செயல் மட்டும்தான் செய்வேன், நான் மற்றவங்களுக்கு உதவுவேன் அப்படின்ற மாதிரி நல்ல சொற்களை அந்த விதைக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த விதை உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே போய் குட்டி செடியாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அதை பார்த்த கவின் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியானா. ஸோ தாத்தா சொன்ன மாதிரியே அது வந்து பெரிய செடியாக இன்னும் வளரும் போல அப்படின்னு அவனுக்கு ஒரு ஐடியாவும் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன மேஜிக் என்ன அப்படின்னா, அவங்க மம்மி தான் டெய்லியுமே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவன் ஸ்கூலுக்கு போன உடனே அவன் மம்மி வந்து தண்ணி ஊற்றி அந்த செடி வந்து வளர்ந்துருச்சு. ஆனால் இதில் ரெண்டு பெனிஃபிட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த செடியும் வளர்ந்துருச்சு, அதுக்கப்புறமா இந்த கவினுக்கும் நல்ல வார்த்தைகள்னால் என்ன, அதை பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உருவாயிடுச்சு. அப்படி தான் எப்பயுமே நம்ம நல்ல வார்த்தைகளை மனிதர்களுக்கு இடையில் விதைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதும் நல்ல வார்த்தைகளாக இருக்கும். இந்த ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்காக தான் கவினுக்கு இந்த ஒரு விதை வந்து கிடைச்சிச்சு. ஓகேவா குட்டீஸ். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய், உங்க நேம்?
1: ப்ரீத்திகா.
0: ப்ரீத்திகா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 3rd ஸ்டாண்டர்ட்.
0: 3rd ஸ்டாண்டர்ட், சோ கியூட். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? ம், யார் யாரெல்லாம் அது?
1: மகாஸ்ரீ, ரிசா, நிதுஷ்ணா, நிம்ரா, சீனிதா, சிவன்யா.
0: சூப்பர், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி ஓகே, அப்ப எனக்காக ஒரு கியூட்டான ரைம்ஸ் ஒன்று சொல்றீங்களா?
1: தானி தானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லி நைஸ் எஸ் பாப்பா, ஓபன் யுவர் மவுத்.
0: ஸோ கியூட், கேட்ட உடனே அவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க. சரி, ரொம்ப சூப்பராக ரைம் சொன்னீங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரீத்திகா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போது சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்துல கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க.

0: அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட பிரீத்திகா தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பிரீத்திகா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த தைரியத்தை கொண்டு வரத்துக்கு, அதாவது சின்ன வயசுலேருந்தே போல்டாக எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் மேம்?
7: சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு ஒரு தைரியம் உருவாகணும் அப்படின்னா அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம வளர்க்கணும். இப்போ கடைக்கு போகிறோமா, குழந்தைய விட்டே நம்ம வந்து வாங்க சொல்லலாம், கடைக்காரர்கிட்ட பேச சொல்லலாம், இதை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லலாம். தொடக்கத்தில் நம்ம கூட அக்கம்பனி பண்ணி போகலாம். கொஞ்சம் ஒரு அவங்களுக்கு விவரம் தெரியுது, ஒரு 6 வயசு 7 வயசுலாம் ஆகிட்டால் பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு காசு கொடுத்து நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். வீட்டுக்கு வரவங்கக்கிட்ட வந்ததும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பேச சொல்லலாம், எப்படி இருக்காங்கன்னு கேளு, நல்லா இருக்காங்களான்னு கேளு, சாப்பிட சொல்ல, அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலில் காம்படிஷன்ஸ் இருக்குன்னா பேசுகிறாங்களோ இல்லையோ சும்மா சேர்த்து விடலாம், சும்மா போய் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணிக்கலாம்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். இப்போ வந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அவங்களுக்கு கொடுத்தாலுமே அது வந்து ரொம்ப பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பொதுவாக சொல் புத்தியோட செயல் புத்தி தான் அதிகமாக செயல்படுமா, அதனால் எல்லா விஷயத்துக்குமே பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அவங்க சொல்கிறத தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கேட்கணும், அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் எல்லா விஷயத்துலேயுமே. ஸோ அப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் போது குழந்தைங்க புதுசு புதுசாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ஜாஸ்தியாகும், அண்ட் அவங்க யோசிக்கும் போது அந்த பிரெயின் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களுமே குழந்தைங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க, அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை

விடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே என்னப்பா ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக வர?
2: சார் சார், வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் சார், அதான் லேட்டு.
1: என்னப்பா சொல்கிறேன், நீ லேட்டாக வர்றதுக்கும் போர்டுக்கும் என்ன சம்மந்தம்?
2: இல்லை சார், அந்த போர்டில் இது பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு போட்டிருந்ததா அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா.

சேலம் மாவட்டத்தில் பழங்குடியினருக்கான சிறப்பு முகாம் ஏற்காடு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நாளை காலை 10 மணி முதல் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, பழங்குடி நலவாரிய அட்டை ஆகியவற்றை பெற விண்ணப்பித்து பயன்பெறலாம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அக்கா அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடம் பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இதை பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பிரீத்திகா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி என் கூட. இப்போ நம்ம பிரீத்திகா கூட பேசிடலாமா? பிரீத்திகா, இதுக்கு முன்னாடி ஒரு ரைம்ஸ் ஒன்று சொன்னீங்கல்ல, அது யார் சொல்லி கொடுத்தா? வெளியில போறோம் சொன்னாலே நம்மளாம் குஷி ஆயிடுவோம். அதே மாதிரிதான் கோவிலுக்கு எல்லாம் போனா இன்னும் ஜாலி ஆயிடும். சரி ஓகே, உங்களுக்கு

0: என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
1: ஒயிட்.
0: ஒயிட். ஒயிட் கலர்ல ட்ரெஸ்லாம் வச்சிருக்கீங்களா?
1: இல்ல, yellow தான் பிடிக்கும்.
0: ஒயிட்டா yellowவா? நீங்களே கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களே. சரி ஓகே, yellow கலர்ல ட்ரெஸ் இருக்கா? உண்மை சொல்லுங்க, அதுதானே உங்க ஃபேவரட் ட்ரெஸ், yellow கலர்ல இருக்க ட்ரெஸ். ஓகே சரி, உங்களுக்கு மம்மி சமைக்கிறதுல இப்ப எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
1: பருப்பு சாப்பாடு.
0: பருப்பு சாப்பாடு. சரி, ஸ்கூலுக்கு என்னென்ன லஞ்ச்லாம் எடுத்து போவீங்க? எல்லாமேனா நாங்க எதை நினைக்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன் தெளிவா.
1: தோசை, இட்லி, நூடல்ஸ், பருப்பு சாப்பாடு.
0: சூப்பர். ஓகே, எல்லாமே ஒரே நாள்ல எடுத்துட்டு போயிருவீங்களா? என்ன முழிக்கிறீங்க சார்? சும்மா தான் கேட்டேன் விளையாட்டுக்கு. சரி, நீங்க கார்ட்டூன்லாம் பாப்பீங்களா? என்ன கார்ட்டூன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: டிட்டு.
0: டிட்டு? ஏன்? விளையாடுவீங்க
1: ஐஸ் நம்பர்.
0: ஐஸ் நம்பர். சரி, அப்போ அடுத்ததான் ஐஸ் நம்பர் எப்படி விளையாடுறதுன்னு நீங்கள் எனக்கு இப்போ சொல்லி கொடுக்க போறீங்க. ஓகே, அதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பிரீத்திகா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமான விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள். அந்த உணவுகளில் என்னென்ன ஆரோக்கியம் இருக்குது, என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு அது எப்படியெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத பற்றி பிரித்து பிரித்து பிரித்து சொல்கிறதுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்டேடியூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
4: சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சாக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட பிரீத்திகா தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பிரீத்திகா கூட அடுத்ததாக தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் எப்பயுமே ஒரு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன டிஷ் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேன் கேக் தான். ஸோ அந்த பேன் கேக்லேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வெறும் பேன் கேக் கிடையாது, ராகி வாழைப்பழம் பேன் கேக். இந்த டிஷ் எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு 1 கப், அடுத்ததா பழுத்த வாழைப்பழம் 1. அப்படி வாழைப்பழம் வெறும் வாழைப்பழம் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த செவ்வாழைப்பழம் இருக்கும்ல அது கூட எடுத்துக்கலாம். அடுத்ததா பால் 1/2 கப், தேன் 2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு, நெய் 1 டேபிள்ஸ்பூன். இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி செய்யணும் அப்படின்னா, வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அண்ட் அது கூடவே ராகி மாவு இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சிடணும். ஸோ இது கலந்தது உடனே நம்ம தோசைக்கல்லில் ஊற்ற ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் தடவி எப்பயுமே தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றாமல் குட்டி குட்டியாக பேன் கேக் மாதிரி, அது நம்ம பாசையில் தோசை தான் ஆனால் குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் பேன் கேக். ஸோ குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்து மேலே லைட்டாக தேன் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னு வைங்களேன், சூப்பரான இந்த ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய பேன் கேக் ரெடி ஆகிடும். ஈவினிங் டைமில் இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இப்போ குழந்தைங்க சீக்கிரமே சாப்பிட்ருவாங்க, ஒரு 7:30 to 8:00 சாப்பிட்ருவாங்க அப்படின்னா இதையே டின்னராகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகியை பொறுத்த வரைக்கும் கால்சியம் அதிகமாக இருக்குது. எலும்புகளுக்கு வலு கொடுக்கறதுக்கு கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் வாழைப்பழம் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் பாலில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இந்த ஒரு டிஷ்ஷில் இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ண வேண்டிய நம்பர் 9787707.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிட்டீங்கன்னா, வீக்கெண்டில் ஒளிபரப்பாகக்கூடிய டாப் 10 ஷோவில் நீங்கள் ஓட் பண்ண பாடல்

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர்னி என் கூட இன்னைக்கு நம்ம கூட பிரீத்திகா தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்பயுமே இன்னும் சில விஷயங்களை நம்ம பிரீத்திகா கூட பேசிடலாம்.

0: அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட அந்த டிசிப்ளினை மேம்படுத்துறதுக்கு, சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த பழக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்கறதுல முதல் ஸ்டெப் அப்படின்னா நம்ம எதை சொல்லிக் கொடுக்கணும் மேம்?
1: ஸ்டூடெண்ட்ஸ்க்குப்பா நிறைய இந்த கோல்டன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, என்ன சாரி, எக்ஸ்கியூஸ், தேங்க்யூ, குட் மார்னிங், ப்ளீஸ், அந்த மாதிரி வார்த்தைகளை கண்டிப்பாக யூஸ் படுத்த பழக்கம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை தமிழ்லேயே இருக்கலாம் அல்லது இங்கிலீஷ்லேயே இருக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தெரியணும்னா ஒரு ஹானஸ்டியுடைய வேல்யூ தெரியணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு தெரியணும், ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியணும். அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறத விட ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டோடு நம்ம அதை என்ன செஞ்சுக்கோம், மேட்ச் பண்ணி அது ஒரு ஸ்டோரியாவோ அல்லது இன்சிடென்ட்டை ஒரு நாங்கள் செல்ஃபோனில் காட்டியோ லேப்டாப்பில் காட்டியோ அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாரல் வேல்யூஸ் கண்டிப்பாக தெரியும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு டிசிப்ளினை சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரதுக்கு பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வழியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ப்ரீத்திகா கூட பேசிடலாம். ப்ரீத்திகா, உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும், மம்மியா டேடியா?
2: அம்மா அப்பா.
0: மம்மி டேடி ரெண்டு பேருமே பிடிக்குமா?
2: அம்மா அப்பா அக்கா.
0: ஓ சிஸ்டர், ஓகே ஓகே. சரி, உங்கள் சிஸ்டர் கூட நீங்கள் விளையாடுவீங்களா வீட்டிலலாம்? என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க? குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அவங்களுக்கு பார்த்து பார்த்து நம்ம கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் மொதல் விஷயம் சேஃப்டி தான். ஸோ குழந்தைங்களோட சேஃப்டி வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அடிக்கடி செக் பண்ணுறது பேரண்ட்ஸோட பொறுப்பு. ஸோ பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத குழந்தைங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தெரியல அப்படின்னா சொல்லி கொடுக்கறது முக்கியம். அண்ட் அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் வந்து குழந்தைங்களோட பேக்கில் எப்பயுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான லைஃப்பை கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. வரலாற்றுல ஒவ்வொரு பக்கத்திலுமே சில இடங்கள் அழியாத தடத்தை பதிச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீர வரலாற்றை தாங்கி நிற்கக்கூடிய இடம்தான் மகாராஷ்டிரா மாநிலத்தோட புகழ்பெற்ற பிரதாப்கட் கோட்டை. இந்த கோட்டையை பற்றியும் இந்த கோட்டை இருக்கக்கூடிய இடத்தை பற்றியும் தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சாதாரண மாவட்டத்தில் மகாபலேஸ்வரர் மலைவாச ஸ்தலத்திலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து 1080 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலைக்கோட்டை இயற்கை அழகையும் வீர வரலாறையும் ஒன்றா இணைச்சு காட்டுங்க. இந்த கோட்டை 1656 வருஷம் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட ஆணைப்படி கட்டப்பட்டது. இதோட கட்டுமான பணிகளை அவரோட பிரதம மந்திரி மோரோபந்த் திரிம்பக் பிங்லே அப்படின்றவர் தான் மேற்பார்வையிட்டார். எதிரிகளோட நகர்வுகளை கண்காணிக்கவும் முக்கியமான மலை கணவாய்களை பாதுகாக்கவும் இந்த கோட்டை ரொம்பவுமே வியூகமாக அமைக்கப்பட்டிருக்குங்க. ஆனால் பிரதாப்கட் அப்படின்ற பேரு இந்திய வரலாற்றில் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் 1659 வருஷம் நடைபெற்ற பிரதாப்கட் போர். இந்த கோட்டையோட அடிவாரத்தில் தாங்க மராத்திய பேரரசோட மாமன்னர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மற்றும் பிஜாப்பூர் சுல்தானோட தளபதியான அப்சல் கான் நேருக்கு நேர் சந்திச்சாங்க. இந்த சந்திப்பு ஒரு சாதாரணமான பேச்சுவார்த்தையாக தொடங்கினாலும் அதுக்கப்புறம் ஒரு கடுமையான போராகவே மாறிடுச்சுங்க. தன்னுடைய புத்திசாலித்தனமும் முன்கூட்டியே வகுத்த திட்டமும் காரணமாக சிவாஜி மகாராஜ் இந்த போரில் வெற்றி பெற்றாரு. அந்த வெற்றி மராத்திய பேரரசோட எழுச்சிக்கு ரொம்ப பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சதுங்க. அதனால தான் பிரதாப்கட் வீரத்துக்கும் தந்திரோபாயத்திற்கும் ஒரு அடையாளமாக இன்னைக்கு போற்றப்படுது. இந்த கோட்டை ரெண்டு பகுதிகளாக அமைஞ்சிருக்குங்க, மேல்கோட்டை மற்றும் கீழ்கோட்டை அப்படின்னு. மேல்கோட்டையில் துல்ஜா பவானி அம்மன் கோயில் இருக்கு. சிவாஜி மகாராஜாவோட பிரம்மாண்ட சிலை மற்றும் பழமையான கட்டிடங்கள் இருக்கு. கீழ்பகுதியில் கோட்டையோட முக்கிய நுழைவு வாயில் அமைஞ்சிருக்குங்க. கோட்டையோட பல கொத்தளங்கள்லையும் நின்று பார்க்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய மலைகளும் பள்ளத்தாக்குகளும் கண்கவர் தோற்றத்தை நமக்கு கொடுக்கும். அதனால தான் வரலாற்று ஆர்வலர்கள் மட்டுமில்லாமல் இயற்கையை ரசிக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் வருஷம் இங்கே வந்துட்டு அதிக அளவில் வராங்க. நேர்களே, வரலாற்று சின்னங்கள் நம்மளுடைய பாரம்பரியத்தோட பொக்கிஷங்கள். அதை பாதுகாக்கிறதும் சுத்தமாக வச்சிருக்கிறதும் நம்ம எல்லாரோட கடமையும் கூட. வீரர்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தன்னம்பிக்கை பிறக்கும். பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம பண்பாடு நிலைச்சு நிற்கும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து.

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிடி நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணோபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி

0: வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி அந்த பாறைகளை மோதி மோதி அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்னங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள் தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள் நவரத்தினங்கள் இந்த மாதிரி புஷ்பராகம் டோபாஸ் அப்புறம் கார்னெட் இந்த மாதிரியான நவரத்ன கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும் அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களிலையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. கடைசியா நான் ஏற்காடு ஜெரினாக்காடு பகுதிக்கு போயிருந்தப்போ அங்க செல்வம் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க. அந்த அண்ணா கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டேன். அந்த அண்ணா அங்க வந்துட்டு ஒரு கடை வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட கிளைமேட் சேஞ்சஸ் பத்தியும் இங்க விலைவாசி எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் விவசாயம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தியும் கேட்டப்போ அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாருங்க. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம்.
4: உங்க பேரு?
5: செல்வம்.
4: எந்த ஊர் அண்ணா?
5: நான் ஜெரினாக்காடு, ஏற்காடு ஜெரினாக்காடு.
4: அண்ணா, இங்க சுற்றுலா தலங்கள் என்னென்ன இருக்குன்னா?
5: சுற்றுலா தலங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்கு, லேடி சீட்டு, ஜென் சீட்டு, ரோஸ் கார்டன், செர்ராயன் டெம்பிள், பகடா பாயிண்ட், கரடியூர் வியூ பாயிண்ட், சங்கரமகா கோவில், அந்தமாரி நிறையா ஸ்கை பார்க்கு, பீகோ பார்க்கு, இந்தமாரி விளையாட்டு சம்மந்தப்பட்டது நிறையா அட்வான்டேஜ் எல்லாம் நிறையா இருக்குது. தம்பி,
4: நான் செர்ராயன் கோவில் பற்றி நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே இருக்கீங்க அப்படின்றனால உங்ககிட்ட கேட்குறேன்னா, செர்ராயன் கோயிலோட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா?
5: தம்பி, அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குகை உள்ளார இருக்கும் தம்பி. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் கணக்கில் ஒரு குகை இருக்குது. அதுக்குள்ளே ஒரு தெய்வத்தை வச்சு வணங்கிட்டு இருக்கிறதுனால அது அப்பையிலேருந்தே கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு தம்பி. ஃபேமஸ் ஆனதுனால ஏற்காடோடைய டாப் எண்டு அதுதான், செர்ராயன் மலை தான் டாப் எண்டு. அதனால் வர டூரிஸ்ட்லாம் அவங்க சுற்றி பார்க்குறதுக்காக அங்கே போவாங்க, வருவாங்க தம்பி.
4: ஆனால் இங்கே வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்களா?
5: வனவிலங்கு பிரச்சனைலாம் நிறையா இருக்குது தம்பி. அதை வந்து ஃபாரஸ்ட்டு மூலியமாக எல்லாமே அவங்க சரி செஞ்சிட்றாங்க தம்பி. அவங்க எனி டைமும் ரோந்து போயிட்டு வந்துக்கிட்டு அங்கே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ அவங்க எல்லாமே சரியாக செஞ்சிட்றாங்க தம்பி.
3: ரொம்பவுமே தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு செல்வம் அண்ணா. இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி அண்ணா. தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. நேர்களே, ஒரு காலத்தில் ஏற்காடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பசுமையாக இருந்தது. ஆனால் இப்பயுமே பசுமையாக தாங்க இருக்குது. ஆனால் கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்றது வந்துட்டு யூகிக்க முடியாத அளவில் இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், காடுகளை அழிச்சிட்டு அங்கே ஃப்ளாட் வந்தது தான் காரணம் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக என் கூட பகிர்ந்துக்கலாம் வாங்க. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

மாவட்டத்தில் பழங்குடியினருக்கான சிறப்பு முகாம் ஏற்காடு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நாளை காலை 10 மணி முதல் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, பழங்குடி நலவாரிய அட்டை ஆகியவற்றை பெற விண்ணப்பித்து பயன்பெறலாம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இதழ் ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு மண்ணோட பாரம்பரிய கலைகளையும் அதை உயிரோடு காத்துட்டு வர கலைஞர்களையும் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தும் முயற்சியா இன்னைக்கு முதல்ல வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு தெருக்கூத்து நாடகம் வரப்போகுதுங்க. சமீபத்தில் ஏற்காடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு கிராமத்தில் நடந்த பாரம்பரிய தெருக்கூத்து நிகழ்ச்சிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் அரங்கேற்றிய பக்த மார்கண்டேயர் சிவபூஜை அப்படின்ற முழு நாடகத்தையும் நேரடியாக பதிவு செஞ்சுட்டு வந்தேன். ஒரே நாளில் முழு நாடகத்தையும் ஒளிபரப்பு பண்றதுக்கு பதிலாக அந்த நாடகத்தை முக்கியமான காட்சிகளை தேர்ந்தெடுத்து தினமுமே சின்ன சின்ன பகுதிகளாக ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கோம். புராண வரலாறு, பக்தி, இசை, நடிப்பு, வசனம், நாட்டுப்புற இசைக்கருவிகளோட ஒளி அப்படின்னு தமிழரோட பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய அந்த அரிய தெருக்கூத்து தொடரை தவறாம கேளுங்க. நேயர்களே, கேட்க ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பகுதியை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
4: 10 மாத அங்கத்தில் சொந்த என் தாயின் பேரை சிந்தாமணியாக வேண்டும். வாடா மகன, வருங்கால இளவரசா என்று என் தந்தையின் பேர் உச்சண்ட ராஜனாக வேண்டும். ஆமா, அப்படி உச்சண்ட ராஜனா இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆனதா இல்லையா? அப்படி என்று
5: நீங்கள் இப்படி முனிவர் வேடமாக இருக்கின்றீர்கள். ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்ல ஆகலையா அதை தெரிவிக்க வேண்டும் அல்லவா?
4: சிசியா, அப்படின்றா எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. ஆமா, அப்படி இருந்த போதிலும் திருமணமாகி இந்த உச்சண்டாபுரிய என் தந்தை ஆண்டு வந்தார். அப்படி என் தந்தை உச்சண்டாபுரிய ஆளுகின்ற போது அடுத்தது நான் இந்த உச்சண்டாபுரிய ஆண்டு வருகின்றேன். அதனால் அடுத்தது இந்த உச்சண்டாபுரிய யார் ஆள வேண்டும், யார் மக்களை பாதுகாக்க வேண்டும், அப்படி என்று மனதிலே சின்ன ஒரு ஏக்கங்கள் உண்டு. ஆனா அப்படி இருந்த போதிலும் அந்த ஏக்கங்களை போக்க வேண்டும், அந்த ஏக்கங்களை தீர்க்க வேண்டும். அப்படி என்றா என் தேவியாகிய ஞான சௌந்தரி இருக்கின்றா, அவளை வரவழைத்தா சில விஷயம் தெரிவிக்கின்றேன்.

நேர்களை இப்போ நீங்க கேட்டது வந்துட்டு ஆனைக்காடு தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் அரங்கேற்றிய பக்த மார்க்கண்டேய சிவபூஜை அப்படின்ற தெருக்கூத்து நாடகத்திலிருந்து ஒரு முதல் பகுதின்னு சொல்லலாம். பாரம்பரிய தெருக்கூத்து அப்படின்றது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க, அது நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை முறை, பக்தி, பண்பாடு, இலக்கியம், இசை மற்றும் ஒழுக்க நெறிகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வாழும் கலை வடிவம்னு சொல்லலாம். இந்த தெருக்கூத்தோட இன்னும் பல சுவாரஸ்யமான காட்சிகளும் உணர்வுபூர்வமான வசனங்களும் பக்தி நிறைந்த தருணங்களும் அடுத்தடுத்து தினமுமே உங்களுக்காக ஒளிபரப்பாக இருக்குங்க. அதனால நாளைக்கும் இதே நேரத்தில் தவறாம இணைஞ்சிருங்க. உங்களோட ஆதரவும் ஊக்கமும் தான் இந்த மாதிரியான பாரம்பரிய கலைகளை வானொலி மூலமா எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய எங்களோட முயற்சிக்கு பெரிய பலமா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியோட 4வது பகுதியில பெரும்பாலான மக்கள் பார்த்த உடனே பயந்து போகக்கூடிய ஒரு உயிரினத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அது மனிதர்களுக்கு ஆபத்தானது இல்லைங்க. அந்த உயிரினம் பச்சை கீல்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு தான். இந்த பாம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காட்டில் இருக்கிறதா பதிவு செய்யப்பட்ட பாம்பு தாங்க. சேலம் மாவட்டத்துலேயுமே இந்த பாம்பை அப்பப்போ பார்க்க முடியும். இதை தவிர்த்து இந்தியாவில் பல இடங்கள்லையும், இலங்கை மற்றும் தெற்காசியாவோட சில பகுதிகள்லையும் இந்த பாம்பை பார்க்க முடியும். குறிப்பாக மலைப்பாங்கான பகுதிகள், ஈரப்பதம் நிறைந்த காடுகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் வாழ விரும்புமாங்க இந்த பாம்பு.

0: இந்த பச்சை கீல்பேக் பாம்பு சுமார 60 சென்டிமீட்டர் முழு வளர்ச்சி அடையுமா. இதோட உடல் மந்தமான பச்சை நிறத்துல இருக்கிறதுனால இலைகள் மற்றும் செடிகளுக்கு நடுவுல ஈஸியா மறைஞ்சு போயிடும். அதாவது வேட்டையாடிகள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாக்க ஒரு அருமையான யுக்தின்னு கூட சொல்லலாங்க. இதோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாதான் இருக்கும். அதே சமயத்தில் இளம் பாம்புகளோட பகுதியில் கருப்பு நிறத்தில் வி வடிவ அடையாளம் மற்றும் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிற பட்டை இருக்குமா. இது எல்லாமே இதோட சிறப்பம்சமாக இருக்குங்க. நேர்களே, இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா விஷமற்றது தான். ஆனால் என்ன, நம்ம அதை பார்த்தோன்னே அச்சுறுத்திட்டோம் அப்படின்னா மட்டும் நாகப்பாம்பு மாதிரி கழுத்தை கொஞ்சம் விரித்து தலையை உயர்த்தி எதிரியை எச்சரிக்குமாங்க. இதை பார்த்து பலருமே நாகப்பாம்பு அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிட்றாங்க. உண்மையில் இது மனிதர்களை தாக்கக்கூடிய இயல்புடைய பாம்பு இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் மனிதர்களை தவிர்த்தே வாழ விரும்புறது தான் இந்த பாம்பு. இந்த பச்சை கீழ்பேக்கோட முக்கியமான உணவு என்ன தெரியுமா? பாம்பு அப்படின்னாலே தவளைகள் தானே, இதுக்கும் அதே மாதிரி தான், தேரைகள் தான் இதோட முக்கியமான உணவு. அதோட சின்ன சின்ன நீர்வாழ் உயிரினங்களையும் வேட்டையாடும். இது மூலமாக தேரைகளோட எண்ணிக்கையை சமநிலைப்படுத்தி இயற்கை உணவு சங்கிலியில் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பாம்பு முட்டையிடக்கூடிய இனத்தை சேர்ந்ததுங்க. பாதுகாப்பான இடங்களில் முட்டைகளை இடும். அதுக்கப்புறம் அதிலிருந்து குட்டி பாம்புகள் வெளியில் வந்து இயற்கையோட தங்களோட வாழ்க்கையை தொடங்குது. துரதிருஷ்டவசமாக பாம்புகள் பற்றின தவறான நம்பிக்கைகள்னால விஷமற்ற பாம்புகள் கூட பல இடங்களில் கொல்லப்படுதுங்க. ஆனால் ஒவ்வொரு பாம்பும் இயற்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது பல உயிரினங்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழலோட சமநிலையை பாதுகாக்குது. அதனால் பச்சை கீழ்பேக் மாதிரியான பாம்புகளை பார்த்தீங்க அப்படின்னா அதை தொந்தரவு செய்யாமல் பாதுகாப்பான தூரத்திலிருந்து விலகி போகிறது தாங்க சிறந்தது. இது நம்மளை விட இயற்கையவே அதிகம் விரும்பும். நேர்களே, பயத்தை விட விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். இயற்கையோட ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு. பச்சை கீழ்பேக் மாதிரியான விஷமற்ற பாம்புகளை பாதுகாக்கிறது நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பு தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இனிமையான பாடல் இதோ உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதி மகேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் வாழ்ந்த பிண்டால் அப்படின்ற மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. பிண்டால் மக்கள் பர்டெகின் ஆற்றோட முகத்வாரத்திலிருந்து வடக்கில் கேப் கிளீவ்ஸ்லேண்ட் வரைக்குமே, உள்நாட்டு லீச் ஹார்ட் மலைத்தொடர் வரையிலையும் பரந்த கடலோர பகுதிகளில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. கடல், ஆறு, ஈரநிலங்கள் மற்றும் மலைகள் சூழ்ந்த இந்த நிலப்பகுதி அவங்களோட வாழ்க்கை, கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தோட முக்கியமான அங்கமாக இருந்ததுங்க. இவங்க அயற்பகுதிகளில் பூர்வீகமான மக்களாக இருந்திருக்காங்க. தலைமுறைகள் பல கடந்தும் தங்களோட பாரம்பரிய நிலங்களை பாதுகாத்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாங்கங்க. கடல் வளங்கள், ஆற்று நீர் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் எல்லாமே அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவு மற்றும் வளங்களை கொடுத்தது. பிண்டால் மக்கள் பேசிய பிண்டால் மொழி பாமானியோங்கன் மொழி குடும்பத்தை சேர்ந்ததா ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க. இன்னைக்கு அந்த மொழி அழிஞ்சிட்டதா சொல்லப்பட்டாலும் சில சொல் பட்டியல்கள் மற்றும் மொழியியல் ஆய்வுகள் அதோட வரலாற்றை நினைவூட்டுதுங்க. ஒரு மொழி மறைஞ்சாலும் அதோட வழியாக வாழ்ந்த மக்களோட பண்பாடு என்றைக்குமே வரலாற்றில் நிலைத்திருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. பிண்டால் மக்களோட வாழ்க்கை இயற்கையோடு நெருங்கிய தொடர்புடையது. கடலோர பகுதிகள், ஈரநிலங்கள், ஆறுகள் மற்றும் மலைகளை வெறும் நிலப்பரப்பாக மட்டும் இல்லாமல் தங்களோட முன்னோர்களோட பாரம்பரிய சொத்தாகவும் புனிதமான இடங்களாகவும் நம்பினாங்க. அந்த நிலத்தை பாதுகாக்கிறது தான் தங்களோட பொறுப்பு அப்படின்ற எண்ணத்தோட வாழ்ந்தாங்கங்க. இன்னைக்கு பிண்டால் சமூகத்தில் மூத்தவங்க தங்களோட பாரம்பரியத்தை உயிர்ப்போட பாதுகாத்துட்டு வராங்க. குறிப்பாக புகை சடங்கு அப்படின்ற மாதிரியான சடங்கு பாரம்பரிய நிகழ்வுகள் மூலமாக நிலம், இயற்கை மற்றும் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய மரபு தொடர்ந்துட்டுருக்குங்க. இந்த மாதிரியான சடங்குகள் சமூக ஒற்றுமையையும் ஆன்மீக நம்பிக்கைகளையும் வலுப்படுத்துது. நேர்களே, பிண்டால் மக்களோட வரலாறு நமக்கு ஒரு அழகான உண்மையை உணர்த்துது. மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவு அப்படின்றது வெறும் வாழ்வாதார உறவு மட்டும் இல்லை, அது மரியாதை, பொறுப்பு மற்றும் பாதுகாப்பு எல்லாத்தோட அடிப்படையிலையும் அமைஞ்சிருக்கணுமாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நான் இப்போ விடைபெற வேண்டிய நேரமும் வந்தாச்சு. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் தருண். தடவை வேணியர்களே, நாளை நிகழ்ச்சியிலே நம் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. எல்லாரும் இந்த நேரத்தில் அப்படியே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சரி எஃப்எம்மில் என்ன ஓடுதுன்னு கேட்கலாம், பாட்டு கேட்கலாம், நிகழ்ச்சி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக கேட்டுட்ருப்பீங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை ஒரு சாதாரண கதை இல்லைங்க. அதாவது வாழ்க்கையில் நிறைய கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தோணும், இவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் அதை தாண்டி சில பேர் வருவாங்க, அவங்க ஹீரோ மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். அப்படி ஒருவரோட வாழ்க்கையில் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, அதுவும் ரொம்ப இளம் வயதுலேயேங்க. அதை தாண்டி அவர் எப்படி வராரு அப்படின்ற ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இடம், அங்கே 6 வயசில் ஒரு சுட்டி பையன் ஓடி ஆடி விளாண்டுட்ருக்காங்க. இன்றைக்கி அவருக்கு வந்து 28 வயசுக்கு மேலே ஆகுதுங்க. இது வந்து ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. அப்போ அவருக்கு 6 வயசு. அவரோட பேர் டெர்ரி மெக்கர்த்தி. அவங்களோட அப்பா அம்மாவுக்கு அவர் ரொம்ப செல்ல பிள்ளைங்க. அன்றைக்கும் வழக்கம் போல் பக்கத்து வீட்டு பசங்களோட ஜாலியாக விளையாடிட்டுருக்கார். அப்போ எதிர்பாராத விதமாக அங்கே இருந்த ஒரு மண்ணெண்ணெய் கேன் சாஞ்சு அதில் இருந்த மண்ணெண்ணெய் டெர்ரியோட உடம்பில் வந்து சிந்திடுச்சுங்க. 6 வயசு குழந்தை, சரி இந்த மண்ணெண்ணெய் சிந்தனா என்ன, இதில் தீப்பற்றினா தான் ஆபத்து அப்படின்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் நம்ம விளையாடுறதுனால ஒன்றும் ஆயிடப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளையாண்டுட்டுருக்கிறாருங்க. வெயிலில் விளையாடுறாரு, பெருசாக வந்து அதை பொருட்படுத்தலை. சுட்டரிக்கிற வெயில் ஓடி ஆடி விளையாண்டுட்டுருக்கார். அடுத்த சில நிமிடங்களில் அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ச்சி நடக்குதுங்க. அந்த மண்ணெண்ணெய் உடம்பில் இருந்ததுனால அந்த வெயிலுக்கு திடீர்னு தீ பிடிச்சிருச்சுங்க. அப்போ அந்த 6 வயசில் அந்த குழந்தை அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறி துடிக்கிறாங்க. சுற்றி இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து அந்த தீயை அணைக்கிறாங்க. தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்றத நான் சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில். இன்னைக்கு டெர்ரி மெக்கர்த்தி அப்படின்ற ஒரு இளைஞரோட ஒரு கதையை தாங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு 6 வயசு இருக்கிறப்ப ஒரு விபத்து ஏற்படுதுங்க. அதாவது அவர் மேலே மண்ணெண்ணெய் கேன் வந்து சாஞ்சி அதுல இருந்த மண்ணெண்ணெய் எல்லாம் அவர் மேலே ஊத்திடுச்சு. இப்போ அவர் வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வெயிலில் விளையாட போயிருக்காரு. அந்த வெயிலும் அதுக்கப்புறம் மண்ணெண்ணையும் நெருப்பு பார்த்திக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ரொம்ப வெயிலில் அவர் உடம்பு ஃபுல்லாக வந்து பற்றிக்கிச்சுங்கன்னு தீ பிடிச்சிக்கிச்சு. ரொம்ப சின்ன குழந்தை இல்லைங்களா, அப்போ வந்து அவருக்கு 6 வயசு, அலறி துடிக்கிறாரு. சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஓடி வந்து அந்த தீயை அணைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் மருத்துவர்கிட்டலாம் வந்து கூட்டிகிட்டு போகும்போது 70% பக்கமாக தீ காயமாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு வேகமாக தூக்கிட்டு போகிறாங்க, ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க, டாக்டர்கள் தீவிர சிகிச்சை கொடுத்து உயிரை காப்பாற்றுறாங்க. ஆனால் அந்த பெற்றோருக்கு மருத்துவர்கள் சொன்ன வார்த்தை ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக அவங்களுக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அம்மா நாங்கள் வந்து தம்பியோட உயிரை காப்பாற்றிட்டோம், ஆனால் அவருடைய முகம் கை கால் உடம்பு அப்படின்னு உடம்பில் இருக்கிற சதைகள் எல்லாமே சிதஞ்சு போயிருச்சு. இனி சாதாரண குழந்தை மாதிரி அவரால் இயங்க முடியாது. படிப்போ வேலையோ மற்ற மாணவர்களோடு ஒப்பிடும்போது இவருடைய திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும், மந்தமாக இருப்பாங்க, கவனமாக பார்த்துக்கோங்க இப்படின்னு ஒரு பெரிய இடியை தூக்கி அவங்க அப்பா அம்மா மேலே அதாவது போடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் அவங்க சொன்னது ஒரு பெரிய இடியாக அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்ததுங்க. யோசிச்சு பாருங்கள், 6 வயசு வரைக்கும் ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக இருந்த அந்த குழந்தை, ரொம்ப ஜாலியாக விளாண்டுருந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள்

0: சேலம் மாவட்டத்தில் பழங்குடியினருக்கான சிறப்பு முகாம் ஏற்காடு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நாளை காலை 10 மணி முதல் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, பழங்குடி நலவாரிய அட்டை ஆகியவற்றை பெற விண்ணப்பித்து பயன்பெறலாம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ஏய் என்னப்பா ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக வர?
3: சார் சார், வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன் சார், அதான் லேட்டு.
2: என்னப்பா சொல்கிறேன், நீ லேட்டாக வர்றதுக்கும் போர்டுக்கும் என்ன சம்மந்தம்?
3: இல்லை சார், அந்த போர்டில் இது பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு போட்டிருந்ததா அதான்.
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா.

0: வாக்கா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு டெர்ரி மெக்கர்த்தி ஒரு விபத்துங்க, 6 வயசு இருக்கும்போது அவரோட இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை இழக்கிறாருங்க. அதாவது இதுவரைக்கும் அவர் ஆரோக்கியமாக நார்மலாக வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை மாதிரி இனிமேல் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. அந்த சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நார்மலான ஒரு சைல்டு மாதிரி உங்களுடைய குழந்தை வந்து இருக்க மாட்டாங்க, ஏன்னா கை கால் முகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் சதைகள் எல்லாமே செதிஞ்சு போச்சு, சாதாரண குழந்தை மாதிரி இல்லை, படிப்போ வேலையோ மற்ற மாணவர்களோடு ஒப்பிடும்போது இவர் கொஞ்சம் மந்தமாக இருப்பார் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க, கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருந்திருக்குங்க. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த கஷ்டம்லாம் எப்போ வெளிப்பட ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வராங்க, அந்த நிஜமான ஒரு கஷ்டம் அவருக்கு ஆரம்பிச்சதுங்க. இது வரைக்கும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்த அவர், அவருடைய முகம் கை கால் எல்லாமே வந்து தீயில் வெந்துட்டால் எப்படி இருக்கும், அவருடைய ஃபேஸ் உடம்பு எல்லாமே. அதனால் அந்த தெருவில் இது வரைக்கும் அவர் கூட விளாண்டுட்டு இருந்த நண்பர்கள் சேர்த்திக்க மாட்டாங்க அவருடைய உருவத்தை பார்த்து. அதே மாதிரி வீட்டுக்கு வர உறவினர்கள் இவரோட உருவத்தை பார்த்து முகம் சுளிக்கிறாங்க. இதனால் பள்ளிக்கூடத்தில் படிப்பில் அவரால் கவனம் செலுத்த முடியல, எங்கே போனாலும் கேலி கிண்டல் பரிதாப பார்வை, இதை தாங்க முடியாத டெர்ரி மெக்கர்த்தி தன்னோட அறை கதவை சாத்திட்டு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறாருங்க. கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரோட அவரோட இளமை காலம் முழுவதும் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டிருக்காருங்க. தொடர்ந்து எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தார், எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு போனார் அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க.

விளையாட்டு தகவல்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. டெர்ரி மெக்கர்த்தி அவருக்கு வந்து இன்றைக்கி ஒரு 28 வயசு இருக்குங்க. 6 வயசு இருக்கும்போது ஒரு பெரிய விபத்து, ஒரு மண்ணெண்ணெய் கேன் சாஞ்சு அவர் மேலே அந்த மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றிடுதுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிலில் விளையாடுறப்ப தீ பற்றிக்குதுங்க. அவருடைய உடம்பு முழுவதுமாக தீனால் அந்த சதைகள் எல்லாமே வந்து ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வராரு. நார்மலான ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை அவருக்கு வந்து இல்லைங்க. கேலி கிண்டல், பரிதாப பார்வைகள் இதெல்லாம் சகிச்சிக்க முடியாத அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீரோட எவ்வளவு நாட்களை கடந்து வராருங்க. அப்போ தொடர்ச்சியாக அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்க, அதாவது ரொம்ப நாள் வீட்டிலேயே முடங்கி கிடந்த டெர்ரி மெக்கர்த்தி ஒரு நாள் கண்ணாடியில் அவருடைய முகத்தை யதார்த்தமாக பார்க்குறார். அப்போ ஏன் நான் வந்து இப்படி அழுகணும், என் வாழ்க்கை எதனால் சீரழிஞ்சதோ அதே நெருப்பை எதிர்த்து நான் ஏன் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. அதாவது பாருங்கள் அவருடைய அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னா அந்த தீ விபத்து தெரியாமல் ஏற்பட்டதுங்க அவருக்கு. அந்த நெருப்புனால் அவருடைய முகம் கை கால்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ அவர் என்ன ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, அந்த நெருப்பை எதிர்த்து நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். அவருக்குள்ளாரியே ஒரு நெருப்பு உருவாகுதுங்க. தன்னை ஒதுக்கின உலகம் முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறார். அவரோட அந்த பலவீனத்தை தூக்கி போடுறாருங்க. அப்படி அவர் தேர்வு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஃபயர் டிபார்ட்மெண்ட், தீயணைப்பு துறை. அந்த தீயணைப்பு துறை தொடர்பான படிப்புகளை தேடி தேடி படிக்கிறார். உடற்பயிற்சி செஞ்சு தன்னோட உடலை தயார்படுத்துகிறார். ராப்பகலா உழைக்கிறாருங்க. 6 வயசில் இவரால் எதுவுமே முடியாது அப்படின்னு டாக்டர்கள் சொன்னாங்க இல்லைங்களா. ஆனால் அவருக்கு வந்து ஒரு 26 வயசு இருக்கிற அந்த ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்க தீயணைப்பு துறையில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் ஃபயர் ஃபைட்டராக அவருக்கு வந்து வேலை கிடைக்குதுங்க. எந்த தீயினால் அவரோட வாழ்க்கை முடங்கி போனதோ, முடங்கி போனதாக எல்லாரும் நினச்சாங்களோ, முடங்கி போனதாக அவர் நினச்சாரோ, அதே தீயோட போராடி ஆபத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுற ஒரு வேலையில் இன்றைக்கி அவர் இருக்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துருங்க.

0: கூப்பிடறே ஓடுது புறா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
2: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு டெர்ரி மெக்கர்த்தி அவரோட ஒரு ஃபயரான ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். தீ விபத்தில் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையோட அஸ்திவாரத்தை இழக்கிறார். அதாவது அவருடைய உடலில் நிறைய இடங்களில் தீயினால் அவருடைய தோல் வந்து வெந்து போயிருதுங்க. அவருடைய ஃபேஸ்லாம் வந்து தோல்லாம் வெந்து ரொம்ப நிறைய விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில் வந்து ஃபேஸ் பண்ணுறார். நார்மலான இயல்பான வாழ்க்கையாக அவருக்கு வந்து இல்லைங்க. நண்பர்கள் கூட போனால் அவங்க வந்து இவரை ஒதுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவரை பார்த்து முகம் சுளிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய கஷ்டங்கள், அதாவது கேலி கிண்டல், அதனால் அவரையே அவரை வந்து தனிமைப்படுத்திக்கிறார். அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி போய் நின்று, ஏன் வந்து என்னையே நான் வந்து முடக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். என்ன எரிச்ச தீக்கு எதிராக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீயணைப்பு துறையை தேர்வு பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு ஃபயர் ஃபைட்டராக அவரோட வேலை இருக்குங்க. எவ்வளோ பேரை தீயிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை ரொம்ப கெத்தாக செஞ்சுட்டு வராருங்க. ஒரு ரியல் ஹீரோவாக அவரோட வாழ்க்கையில் உயர்றாருங்க. இப்போ அந்த மருத்துவர்கள் சொன்ன விஷயம், 6 வயசு இருக்கும்போது அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட, இவர் நார்மலான ஒரு குழந்தை மாதிரி இல்லைங்க, படிக்க முடியாது, கவனம் செலுத்த முடியாது, ரொம்ப மந்தமாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவர் கூட அன்னைக்கு விளையாண்ட எல்லாரை விட ரொம்ப ஒரு போல்டான இளைஞராக அவரோட 26 வயசில் தீயணைப்பு துறையில் அவர் இருந்தது தாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு டெர்ரி மெக்கர்த்தியோட ஃபோட்டோக்களும் அவரோட தன்னம்பிக்கை கதையும் சோசியல் மீடியா முழுவதும், உலகம் முழுவதும் ஒரு வைரலாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. ஆனால் அன்னைக்கு அவரை ஒதுக்கின உறவினர்களும் நண்பர்களும் இன்னைக்கு அவரை பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்காருங்க. இவரோட கதை எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம வந்து ஒதுக்கப்பட்டாலோ இல்லை நம்மளை நாமளே வந்து முடக்கிக்கிட்டாலோ அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை இந்த கதை எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்குங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.